இருக்கும். முற்றும் துறந்த ஞானியார் ஒருவர் இயற்கை வளங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்வையிடணும்னு நினைக்கிறார். மக்கள் எல்லாம் எந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க, எல்லா மக்களையும் நம்ம சந்தித்து பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறத தெரியல. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம அந்த பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். முடிவுக்கு வந்த நபருடனே நமக்கான ஒரு சீடர் இருந்தார் அப்படின்னா யார் வராங்களோ அவங்களையும் கூட சேர்த்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். சீடர் தேடி வராரா, முற்றும் துறந்த ஞானியார் அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீடர், அவரை முழுமையாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு சீடர் அவருக்கு சந்திக்கிறாரா? எங்கே செல்கிறாங்க, இந்த பயணம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் இதில் நடக்க போகுது, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

7:40 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி மாலை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். பக்தி மாலை கமிழக்கூடிய வகையில் இசையமுதம் நிகழ்ச்சி நம்மளுடைய மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சீடர் ஒருத்தர் தனக்கான ஒரு குருவை தேடி பயணம் செஞ்சுக்கிட்டும் இருக்கார். நமக்குன்னு ஒரு குரு கிடைச்சா நல்லாயிருக்கும். குருவினுடைய வழியில் நம்ம சென்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஒரு குருவை தேடி போகிறார். இந்த பக்கம் குருவோ நம்மளை தேடி வரக்கூடிய சீடர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோடு சேர்ந்து இந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திச்சுக்கிறாங்க. குருவுக்கு ஆழ்ந்த சந்தோஷம், அடடா நம்மளை தேடி ஒரு சீடர் வந்துட்டாரே அப்படின்னு. ஆனால் சீடரோ குருவை பார்த்ததுமே, குருவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொல்லிக்கிற மாதிரியான மகிழ்ச்சியே இல்லை, என்ன

பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஏன் வாழ்க்கை அப்படிங்கிறது இவ்வளோ சிரமமானதாக இருக்குன்னு பல முறை நான் யோசித்து பார்த்துட்டேன். நிம்மதி மனநிறைவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன காரணம், எனக்கு அது தேவைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு குரு கிட்ட. குரு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்து நமக்கான ஒரு சீடர் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வந்த சீடர் இவ்வளவு சிரமத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்குறார். பார்த்த குரு சீடருக்கு என்ன சொல்கிறாரு, என்ன நடக்குது, மனநிறைவு கிடைக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:43 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் இசையமதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். குருக்கிட்ட சீடர் இதை கேட்கவும் குருவும் பார்க்குறாரு, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்தில் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற இடத்துல குரு அமைதியாகவே வந்துட்டுருக்காரு. சீடர் கேட்குறாரு, குருவே நான் கேட்டதுக்கு நீங்கள் எதுவுமே பதில் சொல்லவே இல்லையே, சொல்லுங்கள், மகிழ்ச்சியே இல்லாத

அங்கே பாரு, அந்த வண்ணத்து பூச்சி நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆ, அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கு, நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சீடர் பதில் கொடுக்குறார். சரி, இதில் போய் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சிஷ்யருக்கு குரு ஒரு கட்டளை இடுறார். பட்டாம்பூச்சியை பிடிக்க சொல்கிறாரு, நான் வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு யோசனை பண்ணபடியே சரி குரு சொல்லிட்டாரு, சீடரான நாம் இதை தட்டவா முடியும், அப்படியே தட்டினாலும் அது நல்லாவா இருக்கும், போய் பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாரு. போகிறவர் எத்தனை பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வராரு, என்ன பண்ணுறாரு அந்த பட்டாம்பூச்சியை வச்சு? குருவோட வாக்கு அதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது? தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது இசை அமுதம்.

பக்கமாய் மழையூற்றுவாயே. மாறாத போதும் வரமாகும் வேலா, கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே.

ஐந்து மணி 50 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். குருவும் சீடரும் அந்த தோட்டத்து பகுதியில் போகும்பொழுது குரு சொல்கிறாரு, சீடரை பார்த்து நீ போய் பட்டாம்பூச்சிகளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. சீடரும் முயற்சி பண்ணுறாரு, பட்டாம்பூச்சிகள்லாம் அழகாக பறந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவரால் பிடிக்கவே முடியல. என்னடா அது, இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்தில் இத்தனை பட்டாம்பூச்சிகள் இருந்தும் நம்மளால் பிடிக்கவே முடியலையேன்னு சொல்லி சீடர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. குரு பார்க்குறாரு, பரவாயில்ல என் கூட வா, நம்ம போய் இந்த தோட்டத்துடைய அழகை ரசிக்கலாம், பாரு இயற்கை எவ்வளவு அழகானதாக இருக்குல்ல அப்படின்னு கூட கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேருமே எழில் கொஞ்சம் கூடிய அந்த தோட்டத்துடைய இயற்கை அழகை ரசித்தபடியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சீடருக்கு அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பார்க்கும் பொழுது, அந்த மலர்களுடைய மனம் அதை நுகரும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. கண்கள்லாம் விரிஞ்சு அந்த தோட்டத்துடைய அழகை ரசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. போன இடத்துல என்ன நடக்குது, குருவும் சீடரும் வேற என்ன பேசிக்கிட்டாங்க, சீடருக்கு மகிழ்ச்சி கிடைச்சதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:55 ஆயிட்டிருக்க வேளையில் இசையமதம் நிகழ்ச்சியிலே நிறைந்திருக்கும். குருவும் சீடரும் காற்று பக்கம் போயிட்டுருக்கப்ப அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அதோடைய அழகை ரசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே தோட்டத்துக்கு நடுவில் குரு சீடரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் அமைதியாக நின்று அந்த தோட்டத்துடைய அழகை கண்கள் விரிய கண்டு கழிச்சிட்ருக்கிற அந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்திலேயே பல பட்டாம்பூச்சிகள் வந்து அவங்கள சுற்றி பறக்க தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் ரெண்டு மூணு பட்டாம்பூச்சிகள் சீடருடைய கைகள்லேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சீடருக்கு ஒரே சந்தோஷம். குரு பார்த்தாரு, சிரிச்சாரு. சீடா பார்த்தியா, இதுதான் வாழ்க்கை. எப்போவுமே எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எனக்கு இந்த விஷயம் இல்லை, இது நடக்கலை அப்படின்னு நெகட்டிவாகவே திங்க் பண்ணி அதை துரத்தி தேடி அலையாத, அது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியாக நின்று ரசிக்கணும். நீ அப்படி அமைதியாக நின்று ரசிக்கும் போது தான் மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தானாக தேடி வரும். நீ எதை தேடியும் ஓட தேவையில்லை, குறிப்பாக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரி தாங்க நாமளுமே கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாதையை நோக்கி, நம்மளுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா போதும், இது நடக்கலை அது நடக்கலைன்னு இல்லாமல் நம்மளுடைய விடாமுயற்சியை மட்டும் கைவிட்டுடாமல் முன்னேறி போய்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து சேரும். நிம்மதியோடு மகிழ்ச்சியோடுங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்றைய நாள் இனிதான நாளாக எல்லாருக்குமே இருக்குங்கிற விஷயத்தோடு மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறையை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோலதான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
1: நேரம் காலை 6:03. நேர்களே, மதுரை கீழ மராட்டு செட்டியார் தெரு ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதி ஸ்ரீ ஜெயந்தி உத்சவ விழா பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம். ஸ்ரீ பராப வருடம் ஆவணி மாதம் 18 4/9/2026 வெள்ளிக்கிழமை முதல் ஆவணி மாதம் 28 14/9/2026 திங்கட்கிழமை வரை ஸ்ரீ ஜெயந்தி உத்சவம் நடைபெறவுள்ளது.

நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ நவநீத கண்ணன் ஜெயந்தி கோவிலில் நடைபெறும். ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்திர விமானம் வீதி புறப்பாடு வடக்கு மாசி வீதி கோவில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சுவாமி சன்னதிக்கு வந்தவுடன் உரியடி உற்சவம் நடைபெறும். ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹம்ச வாகனத்தில் காட்சி கொடுப்பார். ஏழாம் தேதி திங்கட்கிழமையில் சிம்ம வாகனமாகவும், எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹனுமந்த வாகனத்திலும், ஒன்பதாம் தேதி புதன்கிழமை சேஷ வாகனத்திலும், பத்தாம் தேதி வியாழக்கிழமை கருட வாகனம் நடைபெறவுள்ளது. பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குதிரை வாகன விழாவும், பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பல்லாக்குள் வீதி புறப்பாடு காலை 7 மணிக்கு, சன்னதியில் திருக்கல்யாணம் பகல் 10:30 11 மணிக்கு, யானை வாகனம் புஷ்ப பல்லாக்கு இரவு வீதி புறப்பாடும் நடைபெறவுள்ளது. பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடாயத்த சப்பரம் வீதி புறப்பாடு நடைபெறும். பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இயல் சாத்து கோவிலில் நடைபெறவுள்ளது. பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கந்தகப்படி சேர்த்தல் நடைபெறவுள்ளது. இவ்விழாவினில் கலந்து கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் இறைவனின் அருளை பெறுமாறு அனைவரின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஜெயந்தி உற்சவ விழா.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
6: நேரம் 6:10 இனி கேட்கலாம்.
7: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
8: வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்தில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் நம்மை புரிந்து கொண்ட ஒரு நல்ல துணை. இன்றைய நற்சிந்தனை பகுதியில் நாம் சிந்திக்க விரும்பும் தலைப்பு அன்பின் நிழலில் இரு உயிர்கள். நேயர்களே, பேரன்பு என்பது பெரிய பரிசுகளிலோ அல்லது ஆடம்பரத்திலோ இல்லை. அது அன்றாட வாழ்க்கையின் மிகச்சிறிய அக்கறையில்தான் ஒளிந்திருக்கிறது. ஒரு சிறிய சம்பவத்தை பார்ப்போமே. மாலை நேரம் மழையில் நனைந்தபடி வீட்டிற்குள் நுழைகிறார் ஒருவர். உடல் நடுக்கத்தோடு வந்த அவரை மனைவி என்ற துணைவியானவர் எந்த கேள்வியும் கேட்காமல் ஒரு உலர்ந்த துண்டை கொடுத்து தலையை துவட்டச் சொல்கிறார். அதோடு அவர் கேட்பதற்கு முன்பே சூடான ஒரு கப் தேநீரையும் புன்னகையோடு நீட்டுகிறார். அதே போல நாள் முழுவதும் வீட்டு வேலையிலும் குழந்தைகளை பார்த்து கொள்வதனாலும் களைப்படைந்து போயிருக்கும் மனைவியை பார்த்து, இன்னைக்கு சமையலை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு என்று கணவன் என்ற உண்மை துணைவன் சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தை மனைவியின் மொத்த களைப்பையும் நொடியில் போக்கிவிடுகிறது. இங்கே பெரிய தத்துவங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உன் வலி என் வலி, உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி என்ற பரஸ்பர அக்கறை மட்டுமே இருக்கிறது. இப்படி இருந்தால் அது ஒரு சுகந்தமான இல் வாழ்க்கை. அப்படி இல்லை என்றால் அது ஒரு நெடிகொண்ட நில் வாழ்க்கை. நில் என்னையல் என்று சொல்ல தோன்றுகிறது. இளமை காலத்தில் கைகளை பிடித்து கொண்டு நடப்பது மட்டும் காதல் அல்ல. வயது முதிர்ந்து தலைமுடி நரைத்து கைகள் நடுங்கும் காலத்திலும் பத்திரமாயிருங்க என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் அந்த பார்வையில்தான் உண்மையான அன்பு வாழ்கிறது. ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு வாழ்வது வெறும் வாழ்க்கை பதிவு. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை பொழிவதுதான் உண்மையான ஆனந்தம் பொங்கும் வாழும் வீடு. அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை விட பிரிந்து விடுவோமோ என்ற பயமும் அக்கறையும் தான் மேலோங்கி நிற்க வேண்டும். கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது தென்றல் அது உற்சாகம் தரும் சாரல். இங்கே கவிதை சாரலாக

0: ஆகி மதுரை மண்ணை மண்வாசம் செய்திட வந்துள்ளது. இதோ இருவேறு பாதைகள் இணைகின்ற புள்ளி, இருவேறு இதயங்கள் துடிக்கின்ற ஒரே ஓசை, வார்த்தைகள் தேவையின்றி பார்வைகளை பேசிக்கொள்ளும், இனிமை இனிமை என்று ஒலிக்கும் ஆனந்த ராகம் கேட்கும் வேளை, மெய்யான இல்வாழ்க்கையே பரஸ்பர புரிதலில் வளரும். பாசம் மிகு சிறுச்செடியில் இரு அழகிய மலர்கள் புன்சிரிப்பை கொட்டுதுப்பார் என்று பார்போற்ற மெச்சிட வாழும் வாழ்க்கையில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் உருமாறி பந்தங்களின் நம் வீடு என்ற சூழல் மௌனமாய் மௌனமாய் சப்தமின்றி சாந்தமாக ஒலிக்கட்டுமே. இன்று முதல் வீடு சிதம்பரமா மதுரையா என்ற பழங்கதையை மெருகூட்டி திருச்செங்கோடு என்ற புது கவிதையாய் ஆக்கிடுவோமே. ஓரம்போ ஓரம்போ என்ற வார்த்தைகள் ஓடிவா ஆடிவா என்று இல்லங்களில் கொஞ்சி விளையாடட்டுமே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 57
2: சிறப்பு. ஆகஸ்ட் 25 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. 1825 இதே நாள்லதான் உருகுவே என்ற நாடு பிரேசிலிடம் இருந்து விடுதலை பெற்றது.
3: 1875 இதே நாள்லதான் ஆங்கிலேய கால்வாயை நீந்தி கடந்த முதல் மனிதர் என்ற சாதனையை மேத்யூ வெப் பெற்றார்.
2: 1894 இதே நாளான ஆகஸ்ட் 25 அன்றுதான் அரையாப்பு நோய், அதாவது தெல்லுப்பூச்சிகள் மூலமாக பரவும் இந்நோய்க்கான கிருமியை ஜப்பானிய மருத்துவர் கிடசாடோ சிபாசாபுரோ கண்டுபிடித்தார்.
3: இந்திய உயிரி மருத்துவர் ராம் புனியானி அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1945 1955 இதே நாளான ஆகஸ்ட் 25 தான் கடைசி சோவியத் படைகள் ஆஸ்திரியாவை விட்டு வெளியேறின.
2: தமிழ் அறிஞர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்களின் நினைவு தினம் இன்று. 1971
3: 1980 இதே நாள்லதான் ஜிம்பாப்வே என்ற நாடு ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தது.
2: 1989 இதே நாளான ஆகஸ்ட் 25 அன்றுதான் வோயேஜர் 2 என்ற விண்கலம் நெப்டியூனுக்கு மிக அருகாமையில் சென்றது.
3: 1991 பெலரூஸ் என்ற நாடு சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்தது.
2: அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவு தினம் இன்று. 2012
3: அதே ஆண்டுல இதே நாள்லதான் மனிதரால் உருவாக்கப்பட்ட வாயேஜர் 1 என்ற விண்கலம் விண்மீன் இடைவெளிக்கு சென்ற முதலாவது விண்பொருள் என்ற சாதனையை நிலைநாட்டியது.
4: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.
1: அத்தம்மாவை பிடிக்கவில்லை, மாமாவை பிடிக்கவில்லை, யாரு பத்த புள்ளையோ நீ ஒன்ன.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 6:20 ஆகக்கூடிய வேளையில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியின் நேரமும் அறிந்து கொள்ளலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்போம். 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். காவிரி பூம்பட்டினம் என்கின்ற பல்லவ நீச்சரம் ஸ்ரீ பல்லவனீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய விவரங்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சியை தொடர்ந்து காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:45 அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் கே சங்கர் அவர்கள். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். காலை 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் முத்து முனீஸ்வரி அவர்களுடனான பகுதி 2 தொடர்ச்சி கேட்கலாம். காலை 10:30 ஒருபட பாடல்கள் இன்று உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல்கள் கேட்போம். காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. செய்திச்சுருக்கம் 12:02 ஸ்னேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 2:00 தெம்மாக்கு பாடல், 2:55 வானிலை அறிக்கை, மாலை 3:00 செய்திச் சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்போம், காலை 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 4:02 ஆட்டக்கலம், 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், மாலை 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்போம், 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 8:30 இளையோர் உலகம் செய்தொழில் பழகு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி ரஞ்சனி அவர்கள். இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். வேலைவாய்ப்பு செய்திகளையும் தொடர்ந்து கேட்போம். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும், மீண்டும் காலை 4:45 ஆரம்பமாகும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி 102.3 FM இன் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழ்வோம் நேயர்களே. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறை.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: புங்க மரத்தின் நிழல் மிக குளுமையானது. வெயில் கொளுத்தும் கோடையில் இலைகள் அடர்ந்த அதன் நிழல் இதமானதாக இருக்கும். புங்க மர நிழலை தாயின் மடிதரும் நிறைவுடன் எங்கள் அம்மா ஒப்பிடுவார்கள். புங்க மர நிழலும் மங்கா தாய்மடி சுகமும் ஒன்றாம். நீர் தேவையின்றி நிலைத்து நிற்கக்கூடிய மரம் இந்த புங்க மரம். அதில் பூக்கள் வரும்போது நிறைய தேனீக்களும் சிட்டுகளும் வட்டமிடும். பூக்கள் உதிரும் பருவத்தில் மரத்தடியில் வெண் கம்பளம் விரித்தாற்போல் இருக்கும். மழை வரும்போது உதிர்ந்த மலர்கள் மழையால் சிறு சிறு வரப்புகளாக இணைந்து மழைநீர் தடுப்புகளாக மாறும். மழைக்காலத்தில் மரத்தில் புழுக்கள் பெருகிவிடும். அவற்றை உண்பதற்கு நிறைய பறவைகள் வந்திறங்கும். ஒரு முறை பொங்கல் நாளன்று ஒரு மின்சிட்டை புங்க மரத்தில் கண்டேன். பெயருக்கு ஏற்றாற்போல் அது மின்னலாக பாய்ந்து கிளைக்கு கிளை தாவி கொண்டிருந்தது. அதன் அடிப்பகுதி செங்கதிர் வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் இணைந்து சுடர்விடும் அழகு இனிமையாக இருந்தது. செஞ்சுடர் வண்ணமே அதை காட்டி கொடுக்கும். அடர்ந்த இலைகளுக்கிடையில் மறையும். அதை முழுமையாக காண காத்திருக்க வேண்டியிருந்தது. கருப்பு நிறமுடைய காகத்தை போல குயில் எள்ளி நகையாடப்படாமல் இருப்பதற்கு அதன் குரல் இனிமையாக இருப்பது கூட காரணமாக இருக்கலாம். தமிழ்நாட்டின் காவிரி படுகை ஊர்களில் அக்கா குயில், அதாவது காமன் ஹாக் குக்கு, கூவதை வைத்து இந்த ஆண்டு நீர்பெருக்கு எவ்வாறு அமையும் என பொதுமக்கள் கணிப்பர். அக்கா குயில் பற்றிய நாட்டார் கதை ஒன்று உள்ளது. ஆடி மாதம் காவிரி ஆற்றுல தண்ணீர் வர்றப்ப அக்கா குயிலும் தங்கச்சி குயிலும் தண்ணி குடிக்க போச்சுங்களாம். ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்து அக்கா குயில் ஆற்று நடுவில் மாட்டிக்கிச்சான். அக்கா குயிலை காணோம்னு தங்கச்சி குயில் கரையில் நின்று கத்திக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அக்கா குயில் ஆற்று சுழலில் சிக்கி செத்துருச்சான். அது தெரியாத தங்கச்சி குயில் இப்போவும் அக்கா குயில் திரும்ப வந்துடும்னு அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். அதனால தான் இதுக்கு பேர் அக்கா குயில். இது அக்கா குயில் கூவதை பற்றிய ஒரு கதை என்றாலும் ஆடி மாதம் இக்குயில் கத்தும் என்கிற நாட்டார் மக்களின் உற்றுநோக்கல் இதில் வெளிப்படுகிறது. இந்த குயிலின் இனப்பெருக்க காலமானது மார்ச் முதல் ஜூன் மாதம் வரையிலானது என்பது ஒத்துப்போவது தமிழ் மக்களின் நாட்டார் சூழலியல் அறிவு எனவும் கருதலாம். தன் இணையை கவருவதற்கு குயில்கள் கூவுவது வழக்கம் என்கிற இந்த செய்தியையும் இதனுடன் இணைத்து பார்க்க வேண்டும். தமிழ் நிலத்தில் குயிலின் குரலும் இசையும் அனைவரும் அறிந்ததே. என்றாலும் நீலக்கண்ணி என்று அழைக்கப்படும் பறவையை பொதுவாக யாரும் அதிகம் அறிந்திருக்க மாட்டார்கள். சங்க பாடல்கள் பலவற்றிலும் இருங்குயில் என்று குயில்கள் பாடப்பட்டுள்ளன. ஆனால் நீலக்கண்ணி பற்றி இருப்பதாக தெரியவில்லை. ஈரோடு, அந்தியூர், வட்டார பகுதியினர் இப்பறவை நீலக்கண் பிரா, அவரக்கண்ணு பிரா என்றும் சிலர் காணக்குயில் என்றும் அழைப்பதாக அறிந்தோம். அடர்ந்த மரங்களும் புதர்களுமே இதன் முதன்மை வாழிடம். குயில் குடும்பத்தில் உள்ள பறவைகளைப் போலவே நீண்ட வாழ் அமைப்பை கொண்டது. குயில் போன்று இல்லாமல் இப்பறவை தனக்கென கூடு கட்டி முட்டையிடக்கூடியது. நீலக்கண்ணி ஓர் ஊனுண்ணி. பெரும்பாலும் சிறு பூச்சிகள், கம்பளி பூச்சிகள், பள்ளிகள், சிறு ஓணான்கள், சிறு பாம்புகள் போன்றவற்றை தனது இரையாக கொள்ளும். தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மட்டுமே காணப்படும் நீலக்கண்ணி போன்ற பறவைகள் பற்றிய நாட்டார் மக்களின் வட்டார அறிவினை திரட்டும்போது உலகளவில் பறவைகளுக்கு மிக பெரும் பங்களிப்பாக இது அமையக்கூடும். தமிழ்நாட்டு பறவைகள் குறித்த வட்டார பெயர்களை அறிவதும் நாட்டார் மக்கள்

0: திணைக்குடி சூழலியல் அறிதல்களை ஆவணப்படுத்துவதும் தமிழ் பறவையியலை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி செல்லும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

நேரம் காலை 6:35. பராபவ வருடம் ஆவணி மாதம் 8 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழுவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அன்பார்ந்த உழவர்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மையத்தில் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கான சந்தைப்படுத்துதல் குறித்த உத்திகள் குறித்து இலவச பயிற்சி வகுப்பு இம்மாதம் 26 நடைபெற உள்ளது. காலை 10 முதல் 4 வரை நடைபெறும். இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 95 78 88 44 32. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 95 78 88 44 32. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிகளை பெற புதிய வணிக நிறுவனங்கள் பங்கு பெறும் வகையில் விற்பனையாளர் மேம்பாட்டு கண்காட்சி நடைபெற உள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு அலுவலகம் சென்னை சார்பில் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிறு தொழில் நிறுவனங்களை அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளுடன் நேரடியாக இணைத்து புதிய வணிக வாய்ப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் உருவாவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 40 அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. இதன் மூலம் மாவட்ட தொழில் நிறுவனங்கள் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை நேரடியாக அறிமுகப்படுத்துவதுடன் நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளை அறிந்து கொள்ளவும், புதிய வாடிக்கையாளர்களை அடையாளம் காணவும், விற்பனையாளர் பதிவு மற்றும் அரசு கொள்முதல் நடைமுறைகள் தொடர்பான தகவல்களை பெறவும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நமது மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சுத்தொழில், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், அட்டைப்பெட்டி, ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள், மருத்துவ கட்டுத்துணிகள், ரப்பர், பொறியியல் உதிரி பாகங்கள், மின்சாரம் மற்றும் மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட உற்பத்தி நிறுவனங்களுடன் சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தேர்வு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தகுதியான நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் தகுதி தேவைகளுக்கு உட்பட்டு சோதனை கொள்முதல், விற்பனை கடிதம், விற்பனையாளர் பதிவு மற்றும் தொடர் கொள்முதல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்நிகழ்வில் உருவாகும் தொழில் தொடர்புகள் இந்நிகழ்ச்சியுடன் முடிவடையாமல் அவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து நடைமுறை வணிக வாய்ப்புகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய காரணிகளை உருவாக்குவதே இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமாகும். எனவே விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தகுதியான குறு, சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் இவ்வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் புதிய வணிக

0: தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் பயன்பட வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிரியல் பண்புகளில் என்னென்னா வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நுண்ணுயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழு. ஸோ மண்புழு வந்து நம்ம உழவனுடைய நண்பன் சொல்லுவோம். உழவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது மண் வந்து உழுது மேல் மண்ணு கீழேயும் கீழ் மண்ணு மேலேயும் வந்து தள்ளி வர்றதுனால மண் வந்து நல்லா லூஸ் ஆகும். மண் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும். வேரோட்டம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து பயிர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், மகசூல் வந்து அதிகரிக்கும். அதே வேலையை தான் வந்து மண்புழுக்களும் வந்து செய்யுது. இந்த மண்புழுக்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மேல் மண்ணை வந்து கீழையும் கீழ் மண்ணை வந்து மேலையும் தள்ளுறது தான் வந்து மண்புழுனுடைய வேலை. மண்புழு வந்து உழவனுடைய நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து காரணம். இதனால் வந்து மண்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்ன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாத ஒன்றா வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாம் என்ன காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால தான் மண்புழுக்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு. அடுத்து வந்து உயிரியல் பண்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். ஸோ நிறைய வந்து பாக்டீரியா பூஞ்சானம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நிறைய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். ஸோ நுண்ணுயிர்களுடைய வேலை வந்து என்னென்னா வந்து பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்களுடைய வேலை. அதாவது வந்து கிட்டா நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிட்டக்கூடிய நிலையில் வந்து மாற்றக்கூடியதான் அந்த நுண்ணுயிர்களுடைய வேலை. இந்த நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த வேலையை செய்யும். இன்னொன்று வந்து என்ன பண்ணுன்னா வந்து இப்போ ஒரு பொருள் வந்து இயற்கையாக வந்து நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து எப்படி வந்து பயிர்களுக்கு கிடைக்குதுன்னா, சப்போஸ் ஒரு மரம் இருக்குது, மரத்தினுடைய இலையை வந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல. கொஞ்ச நாள் கழித்து அந்த இலையோ இல்லை வேறு ஏதாவது வந்து பயிர் கழிவுகளோ இருந்துச்சுன்னா அது வந்து மக்கி உரமாகும். ஸோ மக்கி உரமாகிறது அந்த மக்க வைக்கிறது எதுனா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து அந்த பொருள் வந்து மக்க வச்சு இயற்கையாக வந்து நமக்கு திருப்பியும் வந்து உரமாக வந்து மாற்றி சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இப்போ ரசாயன உரங்களை போட்டு அந்த நுண்ணுயிர் ஃபுல்லாக வந்து நம்ம அழிச்சிட்டோம். ஏன்னா ரசாயன உரங்கள் போடுறப்போ நம்ம மண்புழுவே வந்து இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. மண்புழுவே வந்து எங்கேயும் வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு மண்புழு எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஒரு யூரியா ரசாயன உரத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும், மண்புழு அடுத்த ஒரு செகண்டில் வந்து துடி துடிச்சு வந்து இறந்துடும். கண்ணுக்கு தெரியக்கூடிய அவ்வளோ பெரிய புழுவே வந்து இறந்து போதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா பூஞ்சானம் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து உயிரோடு இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுமே வந்து எல்லாமே வந்து இறந்துருச்சு. அதனால தான் வந்து மண்ணில் வந்து எந்த நுண்ணுயிர்களுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து மண் வந்து நுண்ணுயிர்கள் இல்லாதனால தான் ஒரு பொருள் வந்து நமக்கு விழுது மண்ணில்னா அதை மக்க வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதை மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர் இல்லாதனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது. இதனால தான் வந்து நமக்கு இனி வரும் காலங்கட்டத்திலும் ரசாயன உரங்களுடைய தேவை வந்து அதிகமாகுது. இருக்க இருக்க முன்னாடி வந்து ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை யூரியா போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதே 2 மூட்டை யூரியா போடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3 மூட்டை போடுவார் இல்லை 4 மூட்டை போடுவார், எக்ஸ்ட்ரா தான் போடுறாரு. ஸோ இருக்க இருக்க ரசாயன உரங்களுடைய தேவை வந்து எதனால் வந்து அதிகரிக்குதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம போனதுதான் முக்கிய காரணம். அது ஏன் வந்து கிடைக்காம போச்சுன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போச்சு. இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர் உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பண்புகளையும் வந்து நம்ம சரியாக வந்து பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம மண் வளம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பண்புகளில் ஏதாவது ஒன்று மாற்றம் அடைஞ்சாலுமே நமக்கு மண் வளம் வந்து கண்டிப்பாக வந்து குறையுதுன்ட்டு அர்த்தம்.
0: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: என் அண்ணன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:47.
1: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் காலை 6:55. இனி கேட்போம்.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க சந்தனா. வணக்கம் சந்தனா.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தனா, நான் 3rd standard படிக்கிறேன். நான் மகாத்மா ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு ரைம் சொல்ல போறேன். ஷேப்ஸ் ஷேப், சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், ஓவல், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், மெனி ஷேப்ஸ் ஆல் இன் த வேர்ல்ட். You can go there everywhere, see the shapes everywhere, shapes is there there everywhere, you can see the shapes, shapes is the beautiful shapes, odd and circle, oval, square, many shapes are in the world. ஒரு காட்டில் முயலும் ஆமையும் நம்போகலாக இருந்தாங்கள். அதனால ஒரு நாள் ஒரு போட்டியில் ஆமை ஏச்சினால முயலுக்கும் ஆமைக்கும் நிறைய சண்டை நடந்து விட்டது. அதனால ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தில் இருந்ததுனால முயல் வந்து வெஸ்ட் சைட் போய், ஆமை வந்து ஈஸ்ட் சைட் போயிடுச்சு. அப்புறம் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அணில் சொல்லிச்சு, ராஜா அவர்களே, சிங்கமே, இன்னைக்கு நம்ம முயலையும் ஆமையும் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். ரொம்ப சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா அணிலே, நீ சொல்றது உண்மைதான், மற்ற எல்லா விலங்குகளையும் இங்க கூட்டிட்டு வா. அதனால மற்ற எல்லா விலங்குகளையும் அணில் கூட்டிட்டு வந்துச்சு. அதனால் அணில்கிட்ட மற்றவங்கள்ட்டையும் சிங்கம் ராஜா அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் முயலும் ஆமையும் இப்படியாச்சு ஒண்ணு சேர்க்கணும் சொன்னாங்க. அப்புலி வந்து சொல்லுச்சு, பீகாட்ட கேப்போம், அவள் நல்ல ஒரு ஐடியாவை சொல்லுவாள். புத்திசார யோசனை புலியே, மயில் சீக்கிரம் இங்கே வாள். என்ன புலி, எதுக்கு என்னை கூப்பிட்டை? இன்னைக்கு சிங்கம் அவர்கள் உன்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும், உடனே நான் வரேன். சிங்கம் அவர்களே, என்னமோ பேசுறீங்க, புடி சொல்லுச்சு, நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு மயிலே, நீ ஐடியா ஏதாச்சும் கொடுக்குறியா? ஆமையும் முயலையும் ஒன்று சேர்க்க அவரோட ஐடியா இருக்கு. என்ன நாங்கள் வரையணும் கேட்டாங்க. அதுக்கு எங்க எல்லாரையும் நீங்க ரெண்டு பேரும் அழகா வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு. சரிங்க அவர்களே, ரெண்டு பேரும் அழகாக வந்ததுனால உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நான் பெரிய வீடு கட்டித்தரேன். இல்லை, ஆமைக்கு தான் நீங்கள் குட்டி வீடு கட்டித்தரணும், எனக்கு தான் பெரிய வீடு கட்டித்தரணும், முயல் சொல்லிச்சு. இல்லை, முயலுக்கு தான் குட்டி வீடு தண்டி கட்டித்தரணும், எனக்கு பெரிய வீடு கட்டித்தரணும், ஆமை சொல்லிச்சு. இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் நான் பெரிய வீடு கட்டித்தரேன், இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் நம்பகளாகவே இருக்கணும். தேங்க்யூ.
3: இன்றைய பூந்தல நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருந்தாங்க சந்தனா.

நாம் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் காரில் தான் போகணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், திடீர்னு அந்த இடத்துக்கு டூ வீலரில் போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேணாங்க. நம்ம காரில் போகிறோமோ டூ வீலரில் போகிறோமோ அது விஷயம் இல்லை, நம்ம போய் எந்த இடத்துக்கு சேரணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அதே டைமில் போய் சேர்ந்துட்டோம் இல்லையா, அதை தான் பார்க்கணும். இதே மாதிரி தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், என்னடா இது இப்படி நடக்கணும்னு நினச்சோம், அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சரியானதாக நடக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோ துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அன்னவியா.

வணக்கம். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல விஸ்வாசம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:07 வாயிட்டிருக்கக்கூடிய வெளியில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஷோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஏ ஸோ இன்னைக்கு வந்துட்டு அப்படி கிளைமேட் இப்போதைக்கு நல்லா இருக்கு. அப்பப்போ மழை வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாலும் இன்னும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான மழையை காணமைப்பா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கோம்ல. வரும், நம்புவோம், நம்பிக்கை அதானே எல்லாம். எஸ் ஸோ அப்போ இன்னைக்கு வந்துட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 27 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயில் மழை அப்படின்னு எது வந்தாலும் நம்மளும் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும், நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடணும். அதே சமயத்தில் வந்துட்டு ஹாட் வாட்டர்லாம் குடிக்கலாம். ஏன்னா அங்கங்கே வந்துட்டு மழை அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகிறதுனால நிறைய இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணீரும் தேங்கி நிற்கிறது இல்லையா. அதனால அதன் மூலியமா வந்து இந்த கொசுவெல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் டெங்கு ஃபீவர் அப்புறம் வைரல் ஃபீவர்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு வாய்ப்பு தராமல் நம்மளும் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் சரி நம்ம ஏரியாவையும் சரி நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுக்கலாம். வீடுகள்லையுமே நிறைய இடங்களில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்பப்போ அப்படி எடுத்து வெளியில் கூட்டிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நாமளும் சேஃபாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வரவங்களும் சேஃபாக இருப்பாங்க, எல்லாருமே சேஃபாக இருப்போம். என்ன சொல்கிறீங்க? இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்துட்டு விலை கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்ன காய் வாங்குறதா இருந்தாலும் பழங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆயுளும் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கும் மறக்க மாட்டோம் இல்லையா. இந்த விஷயத்தோடு இந்த பாட்டியும் கேட்டு வந்துருவோமா.

விஜய் பிரகாஷ் ஆஜீஷ் திவாகரோட வாய்ஸ்ல வடகரி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:18 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஸோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், பட் நமக்கு ஏற்ற மாதிரியான வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருப்போம்ல. அப்படி தேடிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா வந்து மகளிர் திட்டத்தின் கீழே வந்து TNSLRM அதில் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸ்லஸ்ல வந்து நிறைய காலி பணியிடங்கள் எல்லாமே இருக்கு, நிறைய வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை NIC போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறது வந்து நீங்க தேர்வு பண்ணி அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம், இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். மதுரை NIC போர்ட்டல் இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே போல் நிறைய வேலைகள்லாம் நமக்கு வருது, நமக்கு ஏற்ற மாதிரியான வேலை எதுவும் அமையாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீட்டி மோகனோட வாய்ஸ்ல நானும் ரவுடி தான் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:25. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பிரதோஷம் காவிரி பூம்பட்டினம் என்னும் ஸ்ரீ பல்லவனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். காவிரி வடகரத்தலமாகிய இந்த கோவில் காவிரி பூம்பட்டினத்தின் தென்கிழக்கில் உள்ளது. 17 அரியா பழங்குடி என்றும் பூம்புகார் என்றும் காவிரி பூம்புண்டனத்து பல்லவனீஸ்வரம் என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது. இங்குதான் சிலப்பதிகாரம் தொடங்கியது. பழங்காலத்தில் பெரிய நகரமாய் விளங்கியது. இன்று புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பொருட்களை சேகரித்துள்ளனர். பல்லவ மன்னன் வழிபட்ட சிவன் உறைந்துள்ளதால் பல்லவனீஸ்வரம் என பெயர் பெறுகிறது. இங்குள்ள இறைவன்

0: பல்லவனேஸ்வரர் என்றும் அம்பாள் சௌந்தரநாயகி என்னும் பெயரோடும் அருள் பாலிக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய தலம், சேக்கிழாரும் பாடியுள்ளார். குபேரன் பட்டினத்தாராக அவதரித்தது இங்குதான். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி பட்டினத்தாரின் திருக்குமாரராக மருதவாணர் என்னும் பெயரில் அவதரித்ததும் இங்குதான். காலவ மகர்ஷி, காசிப முனிவர் ஆகியோர் இங்கு வழிபட்டு பேறு பெற்றவர்கள். ஆலயம் கிழக்கு மேற்கில் 207 அடி, தெற்கு வடக்கில் 115 அடி கொண்டுள்ளது. மூலவர் கருவறை முத்தள விமானமாக உயர்ந்து நிற்கிறது. 5 நிலை ராஜகோபுரம், எதிரில் ஜானபி தீர்த்தக்குளம், உள்ளே வலம் வந்தால் சூரியன், சிவலிங்கங்கள், பட்டினத்தார், விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், கஜலட்சுமி, அகத்தியர், சம்பந்தர், பைரவர், சந்திரன், நவகிரக சன்னதிகள் உள்ளன. கிபி 2 நூற்றாண்டில் கடல் கோளால் காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் அழிந்து போனாலும் எஞ்சிய பகுதி பல்லவர் காலத்தில் பெருநகரமாக திகழ்ந்தது. இந்த நகரின் நடுவில் கோவில் அமைந்துள்ளது. கிபி 7 நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருமான் இங்கே வருகை தந்து இந்த பெருமானை பற்றி பதிகம் பாடியுள்ளார். 9 நூற்றாண்டில் சோழர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஐம்பொன்னாலாகிய குகாம்பிகை விக்கிரகம் உள்ளது. கையில் தாமரை மலரோடு வலக்காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த கோலத்தில் குகாம்பிகை உள்ளார். அருகில் முருகன் அமர்ந்து விளையாடுகிறார். ஆலய தலவிருஷம் முல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. நகரத்தார்கள் பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். ஆடி மாதம் பட்டினத்தாருக்கு 12 நாள் விழா நடத்துகிறார்கள். தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி, அஷ்டமி போன்ற வைபவங்களும் நடைபெறுகின்றன. திருமணப்பேறு வேண்டியும் மகப்பேறு வேண்டியும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். எல்லா நலன்களும் அளிக்கும் பல்லவனேஸ்வரம் ஸ்ரீ பல்லவனேஸ்வரரையும் சௌந்தரநாயகி குகாம்பிகையையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேல மசீதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதுதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:35 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில எல்லாரும் உங்களுடைய செல்ல குட்டீஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, எஸ், உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் அப்படி தொடச்சு தூசு தட்டி எடுத்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளம்பக்கூடிய டைமுக்கு ஒரு அந்த டைம்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப, அதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா பரபரப்பு இல்லாமல் ஹரிபரி இல்லாமல் போகலாம். நிறைய இடங்களில் வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகமான டிராஃபிக் வந்து காணப்படக்கூடிய ஏரியாக்களாக நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டிராஃபிக் முன்னாடியே வந்து நம்ம போகணும், ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. 2-வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க, 4-வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அதே போல் யாருக்காவது லிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஹெல்மெட் அவங்களுக்கும் கொடுங்க. பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறதான் சேஃப் அண்ட் ரூலும் கூட. சாலை விதிகளை எல்லாம் நம்ம வந்து மதிக்கலாம், அதை வந்து ஃபாலோ பண்ணலாம்ங்கிற விஷயத்தோட அடுத்த பாட்டு காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

7:40 ஆயிட்டிருக்க வேலையில் நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதை தொடர்ந்து 8:02 வந்து இன்னைக்கு பாட்டு வேணுமால சிவகங்கை மாவட்ட நேயர்கள் எல்லாம் உங்களுடைய விருப்ப பாடலை எல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம். எஸ், நீங்கள் வந்து 8 மணிக்காக கால் பண்ண வேண்டிய நம்பர் 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்கள் மொபைலேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் அப்படியே வந்து 11:02 போயிட்டோம் அப்படின்னா கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் வந்துட்டு நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக்ல வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடனான நேர்முகம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலுமே நீங்க கால் பண்ணி உங்களுக்கு இது பத்தின சந்தேகங்கள் இருக்கு, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பதில்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். கால் பண்ணுங்க, அதுக்குமே 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. நீங்க இந்த நெல் பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னா, இல்லை உங்க மொபைல இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னாலும் 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில.

0: 5:45 இனி கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண்தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். வணக்கம் மேடம். பொதுவா வந்து தானம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தானங்கள் இருக்கு, எல்லாமே ஒரு விதத்துல சிறப்பு தான். கண் தானம் அப்படிங்கறது வந்து அதுல இன்னும் கொஞ்சம் மேல் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய

0: என்ன, அது யாருக்கு பயன்படுது?
1: தானங்கள்லயே மிக சிறந்த தானம் வந்து கண்தானம் தான். சோ நம்ம இறந்த பிறகு நம்மளோட நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்ல, அதுவே நம்ம கண் தானம் செஞ்சோம்னா விட்டுட்டு போறதுக்கு நிறைய இருக்கு. அந்த கண் தானத்தினால நிறைய பேர் பார்வை திரும்ப பெற்று புது வாழ்க்கையோட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம். சோ இந்த கண் தானம்ங்கிறது எதுக்காக நம்ம இந்த ரெண்டு வாரம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வாரம் மட்டும்தான் கண் தானம் பண்ணலான்றது கிடையாது. முதல்ல அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வருடம் முழுக்க எல்லா நாட்களும், ஞாயிறு ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லா நாளுமே ஐ டொனேஷன் பண்ணலாம், ஐ ரிட்ரீவ் பண்ண வருவாங்க. இந்த ரெண்டு வாரம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இது பத்தின அவேர்னஸ் நிறைய அறியாமை வந்து சொசைட்டில இருக்கு. கண் தானம் பண்ணா முகம் வந்து மாறிடும், கண் தானம் பண்ணக்கூடாது, சில பேர் நான் கண் தானம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. மெயினா அது வந்து அறியாமைனாலதான். சோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் இந்தியா முழுவதுமே, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பேஸ்ட் ஆபீசஸ்ல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். சோ இதனால மக்களுக்கு சொசைட்டில அது பத்தின அறியாமைகளை, அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த செலிப்ரேஷன், இந்த அவேர்னஸ்.
0: ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த கண் தானத்தோட முக்கியத்தை பத்தி நம்ம சொல்றோம். அந்த கண் தான விழிப்புணர்வு விழால ஒரு தீம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் அந்த மாதிரி தீம் இருக்கா?
1: தீம் அண்ட் ஸ்பெசிபிக்கா எதுவுமே இந்த வருஷம் டிசைட் பண்ணல. யூஸ்வலா சொல்றதுதான், வருட வருடம் நம்ம கண் தானத்தோட நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுதான் நம்மளோட குறிக்கோள். வருஷ வருஷம் நம்ம எத்தனை கண் தானங்கள் நடக்கப்படுது அப்படின்னு ஒரு கவுண்ட் எடுப்பாங்க. அது வந்து வருஷ வருஷம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். இருந்தாலும் நம்ம தேவைகள் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியால வந்து இப்போதைக்கு 30,000 கருவிழி அறுவை சிகிச்சைகள் நடக்குது. 30,000 கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைகள் நடக்குது. இறந்தவங்க தானம் பண்றது மூலமா 30,000 ஆபரேஷன்ஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா இந்தியால 10,00,000 பேர் இதால பாதிக்கப்படுறாங்க. சோ குறைந்தது நம்ம வருஷத்துக்கு 100,00,000 ஆபரேஷன்ஸ் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த நீடை வந்து மீட் பண்ண முடியும். பட் நம்ம பண்றதோ எங்கேயோ 30,000 தான் இருக்கும். இன்னும் நம்ம 100,00,000 தொட்டாதான் நம்மளால அந்த 10,00,000 பேரை ஒரு 10 வருஷம் கேப்லயோ இல்ல 15 வருஷத்திலயோ நம்மளால அது வந்து ஃபுல்லா அந்த நீடை மீட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இந்த 30,000ங்கிறதே ஒரு நல்ல நம்பர் தான். நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 20,000-25,000 வரைக்கும் தான் இருந்திருக்கு. சோ வருட வருடம் இது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆனா நம்மளால அந்த 100,00,000 டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்.
0: தேசிய கண்தானம் இருவார விழா கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

0: தெரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஏழு மணி 55 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்களுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் ஓ, இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே அதிக அக்கறையோட நமக்குங்கிறது வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க நம்மளை சுற்றியோ இல்லை நம்ம பக்கத்துலேயோ கூட இருக்கலாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கூட்டியாக அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டு அப்படிங்கிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் பார்த்துக்கலாம், கூட இருக்கக்கூடியவங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம்ங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகள் விப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: இன்னைக்கு காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்போம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும்

மது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சியும் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் எல்லாமே பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 0452 இணைப்பினு சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கண்டிப்பா
1: வழங்கலாம், அழைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: எட்டு மணி ஏழு நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேறுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் மாற்றும் மதுரை பந்தலை
0: சொக்கலிங்கம், உங்க ரேடியோ வால மட்டும் குறைச்சு வச்சுக்கோங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ற பாடலை
0: எல்லாருக்காகவுமே பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததற்கு நன்றி.

0: 8:13 ஆகக்கூடிய வேலையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாரும். பட் யாரும் எந்த ஊர் எங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலேருந்து செல்வகுமார் பேசுகிறேன்.
0: செல்வகுமார், என்ன பாட்டு வேணும் இன்றைக்கி?
1: இட்லி
0: கடையில இருந்து அஞ்சாமி அஞ்சாமி. ஓகே, கண்டிப்பா வழங்கியெல்லாம் அழைத்ததற்கு நன்றி. எல்லாருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி அழைத்ததற்கு.

0: 8:23 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேளையில உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சிவகங்கையில இருந்து அவங்களுக்கான பாடல்கள் எல்லாம் நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிவகங்கையில இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு. இல்லை நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஆனாலும் வந்துட்டு எனக்கு பாட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்து உங்க மொபைல் இருந்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: கண்டிப்பாங்க
0: எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டுருவோமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
3: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: 8:35 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைக்கு நமக்கு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேயர்கள் எல்லாம் விருப்ப பாடலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகங்கையிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க.
0: சித்ரா, என்ன பாட்டு வேணும் சித்ரா இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இன்னைக்கு ரஜினி படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாட்டுங்க, அதாவது பேட்டை படத்துலேருந்து போடுங்க.
0: ஓகே, கண்டிப்பாக வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: 8:40 நிமிடம் வாயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா, காரைக்குடி முனியசாமி பேசுறேம்மா.
0: முனியசாமி, என்ன பாட்டு வேணுங்க?
1: இந்த ரம்மி படத்துல இந்த கூட மேல கூட வச்சுங்கிற பாட்டு போடுங்க.
0: போட்டுடுவோம். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு பாடல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில இருந்து இன்னைக்கு ஒரு நேயர்களும் கால் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சிவகங்கையில இருந்து தான் கால் பண்றீங்க அப்படின்னா 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய மொபைல்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா 0452 அப்படிங்கிற இணைப்பை நேம் சேர்த்து கால் பண்ணுங்க.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: சகோதரிக்கு வணக்கம். சிவகங்கை அழகுடையான் தமிழ் செல்வன்.
1: தமிழ் செல்வன், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக எல்லாருக்கும் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மண்மீனும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 8 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: இந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது. சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பல விதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லோரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திக்கிட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாரா அந்த ராஜா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒருத்தன் சொன்னா, நான் எங்க அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறது இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும்,

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில மத்திய அரசின் நலத்திட்டங்கள், அண்மை நிகழ்வுகள்ல சில தகவல்கள், இடையிடையே பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 9:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் வரிசையில இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். திவ்யாங்ஜன் ஸ்வாவளம்பன் யோஜனா, அதாவது மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம். சொந்தமா தொழில் தொடங்கணும், வாழ்க்கையில சுயசார்போட வெற்றி பெறணும்னு நினைக்கிற மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் NDFDC செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்துக்கான முக்கியமான நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, புதிய தொழில் இல்லை வியாபாரத்தை தொடங்க நிதி உதவி வழங்குறாங்க. 12 வகுப்பிற்கு பிறகு பட்டப்படிப்பு அல்லது தொழில் முறை படிப்புகளை பயில கல்வி கடன் வழங்குறாங்க. தொழில் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சிகளை பெறுவதற்கு வழிவகை செய்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய வாகனங்கள், மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. திவ்யாங்ஜன் ஸ்வாவளம்பன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தன்னிறைவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், குறைந்தபட்சம் 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்டவராக இருக்கணும். இதற்கான முறையான மருத்துவ சான்றிதழ்

அல்லது யூடி ஐடி அட்டை அவசியமானது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 55 வரை இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் மன வளர்ச்சியில் சவால் உடையவங்க 14 வயதிற்கு மேலே இருந்தாலே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக எந்த அளவு கடன் பெற முடியும், அந்த கடனுக்கான வட்டி விகிதங்கள்லாம் என்ன, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் என்ன, மேலும் இந்த திட்டத்தை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் NDFDC-யோட இணையதள பக்கத்தில். மாற்றுத்திறனாளிகளோட உழைப்பும் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உறுதுணையும் அவங்களுடைய கனவுகளுக்கு நிச்சயமாக உயிர் கொடுக்கும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் காலை 9:21. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரே ஒரு மரம்தான், ஆனா அது 275 மரங்களுக்கு சமமான சுத்தமான காற்றை தரும். அது எந்த மரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இந்தியாவோட முதல் சோலார் பாசி மரம். அதாவது செயற்கையான கட்டமைப்பில் வளரக்கூடிய உயிருள்ள பாசி மரம் தான் இந்த சோலார் பாசி மரம் அப்படிங்கிறது. தனக்கு மேலே இருக்கக்கூடிய சோலார் தகடுகள் மூலமாக சூரிய சக்தியை எடுத்துக்கிட்டு காற்றில் இருக்கக்கூடிய தூசி புகைன்னு எல்லா மாசுக்களையும் உறிஞ்சிட்டு தூய்மையான காற்றை நமக்கு தருது. இயற்கையும் தொழில்நுட்பமும் கைகோர்த்தா புதுமை படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த செயற்கையான பாசி மரம். சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய இந்த பாசி மரம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நைனிடால் மாவட்டத்தில் பட்வா டாங்கர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு.

நிலையத்தில் நேரம் காலை 9:27. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இஸ்ரோ தன்னோட ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிற பரிசோதனை மூலமா விண்வெளியில அதிவேகமா பறக்கக்கூடிய ரெண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றோடு ஒன்றா மிக துல்லியமா இணைய வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. சரி, எதனால இந்த விஷயம் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, விண்வெளியில இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை எதிர்காலத்தில் அமைக்கிறதுக்கும் விண்கலங்களுக்கு விண்ணிலேயே எரிபொருள் நிரப்புறதற்கும் இந்த தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான அடித்தளமா பார்க்கப்படுது. இந்த சாதனை மூலமா இந்த திறனை பெற்ற உலகின் 4வது நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையை அடைஞ்சிருக்கு.

நேரம் காலை 9:35. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வேளாண் மேல ஆண்களுக்கு நிகராக பாடுபடக்கூடிய பெண் விவசாயிகளின் உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில இந்தியாவில் முதல் முறையா மகாராஷ்டிரா மாநில அரசு பெண் விவசாயிகளுக்கான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் நில உரிமை பெறாத பெண் விவசாயிகளுக்கும் அரசோட நலத்திட்டங்கள், நிதி உதவி, கடன் உதவிகள் நேரடியாக சென்றடைவது உறுதி செய்யப்படுது. பெண் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முயற்சியை இந்தியாவில் முதன்முறையாக மகாராஷ்டிரா மாநிலம் ஏற்படுத்தியிருக்கு.

0: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி
1: பேசுறேன்.
0: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ FM 103.3.
3: சென்னை செந்தமிழ் மறந்தேனாலே.
4: நேரம் காலை 9:45.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் கே சங்கர் அவர்கள்.

இன்று ஆகஸ்ட் 25 திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் பிறந்த தினம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 1906 ஆகஸ்ட் 25 மல்லையதாசர் கனகவள்ளி அம்மையார் என்கிற தம்பதியோருக்கு பிறந்த 11 குழந்தைகளில் 4வது குழந்தையாக பிறந்த மிகப்பெரிய பெருமகனார். வேலூரில் உள்ள காங்கேய நல்லூரில் பிறந்த அந்த பெருமகனார், அவருடைய இயற்பெயர் கிருபானந்த வாரி

என்கிறது தான் அவருடைய இயற்பெயராக இருந்தது. கிருபானந்த வாரி என்றால் கிருபா என்றால் கருணை, ஆனந்தம் என்றால் இன்பம், வாரி என்பது கடல், கடல் போல கருணையையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியவன் என் பிள்ளை என்று அன்றைக்கே மல்லையதாசர் பெயர் வைத்திருக்கிறார். அந்த சுவாமிகளின் பெயர்தான் பின்னாளில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று எல்லோர்களும் அன்பாக அழைக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, அவர் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே 3 வயசுலேருந்தே தமிழுடைய இலக்கணம், இலக்கியம், தேவாரம், திருப்புகழ் போன்ற எல்லாவற்றையும் தன்னுடைய தந்தையிடம் கற்றுக்கொண்டார். தன் தந்தை தான் அவருடைய முதல் குருவாக இருந்தார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய செய்தி அல்ல.

0: தன் தந்தையோடைய பயணம் செய்து தன் தந்தை எப்படி பேசுகிறார், எப்படி சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார் என்பதையெல்லாம் சிறு வயதிலேயே பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட கிருபானந்த வாரி, பின்னாளில் தந்தை இல்லாத ஒரு நாள் தான் சொற்பொழிவாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தபொழுது அந்த கிருபானந்த வாரியே சொற்பொழிவை ஆற்றுவதற்கு மேடையேறினார். அதன் பிறகுதான் நமக்கு கிருபானந்த வாரியார் என்கிற சுவாமிகள் கிடைத்தார். கிருபானந்த வாரியார் தன்னுடைய இளம் வயதிலேயே கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களையெல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறார் என்று எல்லோராலும் பாராட்டப்பெற்றவர். திருப்புகழ், திருவருட்பா, கந்தபுராணம், கம்பராமாயணம், வில்லிபாரதம் போன்ற நூல்களையெல்லாம் மனப்பாடம் செய்து அதையும் தாண்டி என்ன சொல்லலாம் என்று சொன்னால், சித்திரக்கவி, பந்த கவிதை போன்ற கடினமான கவிதை வடிவங்களில் கூட கிருபானந்த வாரியாருக்கு திறமை இருந்ததாக எல்லோராலும் போற்றப்படுகிறது, பேசப்படுகிறது. சரி, இதையெல்லாம் தாண்டி அவர் வீணை பயிற்சியும் பெற்றவர், இசையையும் நன்கு அறிந்தவர். இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அவர் சொற்பொழிவாற்றுவதற்காக மேடையேறிய பொழுது இந்த சொற்பொழிவை எப்படி நகைச்சுவையோடும் மக்கள் சிந்தனையோடும் மற்றவர்களுக்கு புரியும்படி இதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நவீன யுத்திகளை கையாண்டவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அடேங்கப்பா, அவருடைய பேச்சிலே என்னவெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆன்மீகம் மணக்கும், தமிழ் இலக்கியம் இனிக்கும், புராணங்கள் பறக்கும், திருப்புகள் மணக்கும், முருக பக்தி, நகைச்சுவை, வாழ்க்கை நெறிகள், குடும்ப ஒழுக்கம் என அத்தனையும் தன்னுடைய சொற்பொழிவிலே சொன்ன மிகப்பெரிய பெருமகனார் இல்லையா? அடேங்கப்பா, சொற்பொழிவுகளை பற்றி எத்தனை எத்தனை சொல்லுவது! அதைவிட அவர் மிகப்பெரிய முருக பக்தர் என்பது இந்த உலகறிந்த விஷயம். முருகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அத்தனையையும் கொண்டு சென்றவர்.
1: கலியுகத்திலே கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான் ஒருவன் தான் என்று வியாச முனிவர் சொல்லுகின்றார். அவனை போன்ற ஒரு தெய்வம் 14 உலகங்களிலே இல்லை.
0: அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை சம்பவங்கள், எத்தனை நகைச்சுவைகள், எத்தனை வேண்டுமென்றாலும் நாம் சொல்லலாம். முதன் முதலில் கிருபானந்த வாரியார் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவர் கிளம்புறதுக்காக நெத்தியில திருநீர் அணிஞ்சிட்டு இருக்காரு. ரயில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ரெண்டு பசங்க வாரியாரை பார்த்து, என்ன சுவாமி நெத்தியில வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாரியார் அதற்கு ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்காரு அந்த பசங்களுக்கு, எப்பா குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் நம்ம வெள்ளையடிப்போம், குட்டி சுவருக்கு ஒரு நாளும் வெள்ளையடிக்க மாட்டோம், என் மண்டையில பகுத்தறிவு குடியிருக்குது, அதனால நான் வெள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பசங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தகவலை சொன்னவர் கிருபானந்த வாரியார். அவர் எப்பொழுதும் எதையும் சரியாக பார்க்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர். ஒரு முறை அவர் ஒரு சொற்பொழிவுக்கு போயிருக்கிறாரு. அவர் சொற்பொழிவு ஆற்றுகிற மேடையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதே அதற்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் எழுதி போட்டிருந்தாராம் ஒரு போர்டுல, என்னன்னா, திருநீரு இட்டார் கெட்டார், திருநீரு இடாதார் வாழ்ந்தார் அப்படின்னு. அதை பார்த்துட்டு போய் ஒருத்தர் சுவாமி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாராம். பாருங்க சுவாமி, நீங்க பேச வந்திருக்கிற மேடைக்கு எதிர்புறத்திலேயே ஒருத்தன் இவ்வளவு பெரிய வார்த்தையை எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு. சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னாராம், அவன் சரியா தான் எழுதி போட்டிருக்கான், அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னாராம். உன்னை அவர் வியந்து பார்த்தாராம், அவன் என்ன சரியா எழுதி போட்டிருக்கான் அப்படின்னு. அப்போதான் அந்த வார்த்தையை பிரித்து சொன்னாராம் சுவாமிகள், திருநீரு இட்டு யார் கெட்டார், திருநீரு இடாது யார் வாழ்ந்தார் என்று கேட்டாராம். அப்படியே அவர் ஆச்சரியத்தில் மூழ்கி போனாராம். ஒரு வார்த்தையை மட்டும் இரண்டாக பிரித்து அதன் பொருளையே மாற்றக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தமிழிலும் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் மிகப்பெரிய முனைப்போடு இருந்த ஒரு மிகப்பெரிய பெருமகனார் கிருபானந்த வாரியார். அடேங்கப்பா, அவர் பேச்சிலே எத்தனை நகைச்சுவையும் மணந்திருக்கிறது தெரியுமா? கிருபானந்த வாரியாருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும், என்னன்னா, எங்க சொற்பொழிவுக்கு போனாலும் அங்க நிறைய கேள்விகள் கேட்பார். சின்ன குழந்தைகள் கிட்டதான் முக்கியமா கேள்விகள் கேட்பாரு. கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற குழந்தைகளுக்கு அவர் நிறைய பரிசுகளும் கொடுப்பாராம். இதனாலேயே கிருபானந்த வாரியனுடைய சொற்பொழிவுகளுக்கு நிறைய குழந்தைகள் வருவாங்களாம். அது மாதிரி கிருபானந்த வாரியார் ஒரு முறை ஒரு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது முருகனுடைய கதையையும் சொல்லிக் கொண்டிருந்த போது திடீர்னு இடையில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, என் அப்பன் முருகனுடைய தந்தை யார் என்று தெரியுமா? அதை சொல்லுபவர்களுக்கு பரிசு தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு பையன் வேகமா எந்திரிச்சு சொன்னாராம், முருகனோட அப்பா சிவாஜி அப்படின்னாலாம். உடனே கூட்டமே கக்க கக்கன்னு சிரிச்சாங்களாம். சிரிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் அந்த பையன் தப்பா சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே, ஏன்னா அந்த காலத்துல திருவிளையாடல் திரைப்படம் சினிமால கொடிகட்டி பறந்த காலம். அந்த பையன் திருவிளையாடல் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு சிவாஜி தான் சிவபெருமான்னு சொல்லி சிவாஜின்னு சொன்னாராம். உடனே வாரியார் சொன்னாராம், அவன் சொன்ன பதில் சரிதான்னாராம். எல்லாரும் முடிச்சு பார்த்தாங்களாம். வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், நம்ம இந்த நாட்டில் காந்திய காந்திஜின்னு கூப்பிட்றது இல்லையோ, நேருவ நேருஜின்னு கூப்பிட்றது இல்லையோ. அது மாதிரி என் அப்பன் முருகனுடைய தந்தைய அந்த பையன் அந்த சிவபெருமான சிவாஜின்னு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் கைதட்டி மகிழ்ந்து அந்த சிறுவனுக்கும் பரிசையும் தந்தார் என்று சொன்னால், யாரையும் எப்படிப்பட்ட விஷயத்தையும்

0: சரியாக பார்க்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர் பெருமகனார் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் அவர்கள். அடேங்கப்பா, அவருடைய பேச்சிலே எத்தனையை சொல்லுவது! சில நேரங்களில் வாரியார் சுவாமிகளுக்கு கோபமும் வரும், வருத்தமும் வரும். ஆனால் அவர் அதை ஒருபோதும் நேரடியாக யாரிடமும் காட்டியதில்லையா. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்த பொழுது எல்லோரும் இடையில எந்திரிச்சு எந்திரிச்சு போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ வாரியார் சுவாமிகள் பேசிக்கிட்டே இருந்தப்ப சொன்னாங்களாம், ராமாயணத்திலே அனுமனுக்கு சொல்லின் செல்வர் என்று ஒரு பெயரும் உண்டு. அதை போல இங்கேயும் நிறைய சொல்லின் செல்வர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாராம். உடனே எல்லோரும் முழிச்சு பார்த்தாங்களாம். என்னடா சுவாமி, இங்கேயும் நிறைய சொல்லின் செல்வர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தப்ப அப்பத்தான் சுவாமிகள் சொன்னாராம், நான் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கிற நல்ல விஷயங்களை கேட்காமல் செல்பவர்களைத்தான் நான் சொல்லின் செல்வர்கள் என்று சொன்னேன் என்று சொன்னாராம். அத்துணை பேரும் ஆஹா, நாம் இனிமேல் எழுந்து செல்லவே கூடாது என்று அமர்ந்து உட்கார்ந்து அவருடைய சொற்பொழிவை கேட்டார்களாம். அப்படி தனக்கு வருத்தம் வரும்போது கூட அதை அடுத்தவர் மீது ரொம்பவும் புண்படாமல் பேசக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இன்னும் எத்தனை எத்தனை அவருடைய பேச்சிலே, அவருடைய நகைச்சுவையிலே, அவருடைய புலமையிலேயே எத்தனை விஷயங்களை சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமானை பற்றி சுவாமிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அங்கே முருகப்பெருமானினுடைய மனைவி வள்ளியை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இந்த வள்ளிக்கு ஏன் தெரியுமா வள்ளின்னு பேர் வந்துச்சு அப்படின்னாரு. எல்லோரும் முழிச்சாங்க, வள்ளின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஏன் தெரியுமா, என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கானே, அவன் யார் எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலே அவன் மிகப்பெரிய வள்ளல். அந்த வள்ளல் என்பது ஆண்பால் என்று சொன்னால் அந்த வள்ளலினுடைய மனைவி பெண்பால் வள்ளியாகத்தானே இருக்க முடியும் என்று சொன்னாராம்.
1: அவன் 12 கையால் அள்ளி கொடுக்கிற வள்ளல், அவன் வள்ளல், அவன் மனைவி வள்ளி, பொன்னன் பொன்னி என்பது போல வள்ளல் வள்ளி. அவனை உள்ளன்போடு நினைக்கின்றவர்களுக்கு அவன் துணைவனாயிருப்பான், உயிர் துணைவனாயிருப்பான், இங்கும் துணை அங்கும் துணை. அவனை நினைத்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.
0: அவருடைய அந்த தமிழ் புலமை கையாண்டதை வைத்து அத்துணை பேரும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளானார்களாம். வாரியாருடைய சொல் விளையாட்டு இருக்கிறதே, அதை சொல்லிக் கொண்டே போகலாம். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே முருகப்பெருமானை தன் மனதிலே மட்டும் ஏற்றிக்கொண்டு முருகா முருகா முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டுதான் சுற்றித் திருவாராம். வாரியார் சுவாமிகளினுடைய நகைச்சுவையிலே இன்னும் ஏராளமாக சொல்லலாம். ஏன், ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார், அங்கே எம்ஆர் ராதாவும் வந்திருக்கிறார். எம்ஆர் ராதாவும் கிருபானந்த வாரியாரும் ஒரே திருமணத்திலே சந்தித்திருக்கிறார்கள். எம்ஆர் ராதா இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதி, கிருபானந்த வாரியார் இறைவனே என் அப்பன் இருக்கிறான் இந்த உலகம் முழுவதும் என்று சொல்லக்கூடிய ஆத்திகவாதி, இரண்டு பேரும் ஒரு திருமணத்திலே சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்திருக்கிற பொழுது இரண்டு பேருக்கும் ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. அப்போது எம்ஆர் ராதா கேட்டிருக்கிறார், ஏன் சுவாமி, உங்க முருகப்பெருமானுக்குத்தான் ஆறுதலை என்று சொல்லுகிறீர்களே, அவர் தூங்கும் போது எந்த பக்கம் தூங்குவார், ஒரு பக்கமாக திரும்பி படுத்தால் தலை நசுங்கிறாதான்னு கேட்டிருக்கிறாரு. எல்லோரும் வியந்து பார்த்திருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் இதற்கு என்ன பதில சொல்ல போகிறார் என்று உடனே வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணாராம், அந்த திருமணத்துக்கு போயிருந்த பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தந்தையை கூப்பிட்டு கேட்டாராம், இங்க வாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரா. நல்லா இருக்கும் ஐயா, சொல்லுங்க, நேற்று நைட்டு நீங்க தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டாராம். எங்கங்கய்யா, கிட்டத்தட்ட 10 நாளா தூக்கம் இல்லை, என் பொண்ணு கல்யாணத்தை பண்றதுல எங்கிருந்து தூங்குறதுன்னு சொன்னாராம். சுவாமிகள் சொன்னாராம், பாத்தீங்களா, ஒரே ஒரு பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற ஒரு தகப்பனுக்கே 10 நாளைக்கு மேல தூக்கம் இல்லைன்னு சொன்னா என் அப்பன் முருகன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கே, அப்படின்னா அவன் எப்படி தூங்குவான், தூங்குனாதானே அவன் இந்த பக்கம் தூங்குவான், இந்த பக்கம் தூங்குவான்னு பதில் சொல்ல முடியும்னு வாரியார் சுவாமிகள் சொன்னதை கேட்டு அந்த அரங்கமே சிரித்து குலுங்கியதாம். அப்பேற்பட்ட நகைச்சுவைக்கும் தன் கருத்தை ரொம்ப ஆணித்தனமாகவும் ரொம்ப ஆழமாகவும் எடுத்து வைக்கக்கூடியவற்றில் வாரியார் சுவாமிகள் மிகச்சிறந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். எப்படியெல்லாம் வாரியார் சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் இருக்கிறது. ஒருவர் சொற்பொழிவாளராக மட்டும் இல்லாமல் அவர் தன் சொற்பொழிவிலே கிடைத்த பணத்தை தனக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் அந்த சொற்பொழிவு மூலம் கிடைத்த புகழையும் பணத்தையும் பல கோயில்களினுடைய திருப்பணிகளுக்கு செய்திருக்கிறார். நாம் வாரியார் சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையிலேயே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, வாரியார் சுவாமிகள் சொன்ன பாடம் நமக்கு என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கையிலே அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் நாம் பகிர வேண்டும். பக்தி இருந்தால் மட்டும் போதாது, அது நல்ல செயலாக வெளிப்பட வேண்டும். பேச தெரிந்தால் மட்டும் போதாது, நமது பேச்சு மற்றவர்களின் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்.

0: வாரியும் வளரும்.
1: இத்தகைய சிறப்பிற்குரிய வாரியார் சுவாமிகள் 1993 நவம்பர் 7 தன்னுடைய 87 வயதில் லண்டனுக்கு முருகப்பணிக்காக சென்றிருந்தார். முருகப்பணியை முடித்துவிட்டு மீண்டும் இந்தியா திரும்புகிற பொழுது விமானத்திலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த சூழ்நிலையில் விமானம் திருப்பதியை கடந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. ஆமாம், திருப்பதியை கடந்துருச்சு. கடந்துருச்சுன்னு சொன்ன அடுத்த 5 இப்பொழுது திருத்தணி வந்திருக்கும் இல்லையா என்று கேட்டிருக்கிறார் உதவியாளர். ஆம் என்று சொன்னவுடன் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய உயிர் பிறந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, முருகனுக்காகவே வாழ்ந்து முருகனுக்காகவே மறைந்து முருகா முருகா என்று சொல்லி அந்த பேசிய அந்த குரல் காற்றிலே கலந்து விட்டது.
2: உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான், சந்தேகம் இல்லை.
1: அந்த வாரியார் சுவாமிகள் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய தமிழறிஞர், மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய இசையறிஞர், மிகப்பெரிய முருக பக்தர். அதையெல்லாம் தாண்டி தமிழை மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மக்கள் ஆசிரியர் என்பதுதான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பிறந்த நாளில் அவரை நாம் நினைத்து பெருமைப்படுவோம், மகிழ்ச்சி கொள்ளுவோம். வாரியார் சுவாமிகளின் தமிழ் வாழ்க, அவர் வளர்த்த பக்தி வாழ்க, அவர் நேசித்த முருக பக்தி வாழ்க, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் வாழ்க.
3: இதுவரை அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் கே சங்கர் அவர்கள்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 இழப்பிற்கு 25 எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. இனி கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது விருந்தினர் விருப்பம். இதில் பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து முத்து முனீஸ்வரி அவர்கள். இது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும்.
1: இந்த 4 வருடங்களா வந்து வீட்டுல நான் ஒரு இல்லத்தரசியா தான் இருந்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து காலையில பசங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் எல்லாரும் அனுப்பிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. 2021 வெளிவந்த ஒரு படம் சார், டெடி படம் பேரு. என் இனிய தனிமையே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுல நம்ம மட்டும் அந்த பாடலை கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்ரீராம் சார் மியூசிக்ல மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பாடல். 2021 இருந்து இப்போ வர ஒரு அந்த 5 வருடமா வந்து தினசரி கூட இந்த பாடலை நான் கேட்பேன். நானு அது அவ்வளவு மிகவும் பிடித்த ஒரு பாடல்.
2: சரிங்க, உங்களோட அந்த சின்ன தனிமையை இனிமையாக்குன அந்த பாடலை வந்து நம்ம காட்டலைகள்ல கேட்டலாம்.

96 சொல்லி 2018 வெளிவந்த ஒரு படம். அந்த பாடல் வந்து நரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை அப்படின்னு சொல்லி தொடங்கும் அந்த பாடல். அது வந்து பொதுவாவே கேட்க ரொம்ப மெலடியான பாடல் தான். எல்லாருமே பயணம் மேற்கொள்வாங்க. அதுவும் அந்த பேருந்துல போகும்போது, தனியா போகும்போது, அந்த ஜன்னல் இருக்கை பக்கத்துல இருக்கும்போது இந்த பாடல் கேட்கும் போது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.

0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்மளோட விருந்தினர் சூப்பர் பாடல்களாக வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பாடல்கள் அருமையானதாகவும் அதுக்கு அவங்க சொல்ற கதைகள் அதை விட அருமையானதாகவும் இருக்கு. அவங்க சொல்ற அடுத்த பாடல் என்னன்றதை கேட்டலாம்.
1: விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படிங்கிற பாடல் அயன் படத்துல இருந்து சார். நான் வந்து பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு 5-6 பேர் வந்து ஜாயின் பண்ணி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல அந்த பிளேஸை நாங்க கிராஸ் பண்ணும் போது மட்டும் ஒரு டீ கடையில வந்து டெய்லி 3:00 அந்த சாங் பிளே பண்ணுவாங்க. நாங்க கூட நினைச்சிருக்கோம், ஐயோ ஒருவேளை நம்ம யாரோ ஒரு ஆளை பார்த்துதான் இந்த சாங் பிளே பண்றாங்களோ அப்படின்னா கூட நாங்க நினைச்சிருக்கோம். ஆனா அந்த கம்ப்ளீட்டா 3 months டேலி கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் அந்த பாடல், அந்த விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய், அந்த பாடல் வந்து அந்த தேநீர் கடையில ஒலிக்கும் போது வந்து நமக்காகவே போடுற மாதிரி இருக்கும் அந்த பாடல். அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும்.
0: அந்த ஃபீலை இப்ப கொண்டு வந்துடலாம் நம்ம காட்டலைகள்ல ஆகாஷ்வாணியில.

நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற படத்துல வந்து வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுது. இளையராஜ் சார் மியூசிக்ல வந்து நான் முத்துக்குமார் பாடல் வரிகள் வந்திருக்கும். அதுல வந்து நல்லா மழை பெய்யாம சாரலா மழை பெய்யும் போது இந்த முதல் துளி நம்ம மேல பட்ட உடனே எனக்கு அந்த பாடல் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். எங்க இருந்தாலும் அந்த வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுது அந்த பாடல் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சீங்க விருந்தினர் விருப்பம். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைஞ்சிருந்தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து முத்து முனீஸ்வரி அவர்கள். நன்றியுமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, ரொம்ப நன்றி சார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில விஜய் ஆண்டனி இசையமைத்த உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை காத்துட்டே இருக்கு. நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம், வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. இப்பொழுது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: மதுரை. பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேரம் காலை 10:56. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நிறைவடைகிறது ஒருபட பாடல்கள். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறை தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் முற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் என்ற தலைப்புல வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நேர்களை நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இருந்தா தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171.
3: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கேள்விகளும் அதற்கான விளக்கமுமாய் வந்த கண்ணாடி மாளிகை இன்று மண்ணோடு மனம் கலந்து உழைப்போடு உயிர் கலந்த நம் விவசாயிகளுக்காக வந்திருக்கிறது. நெல் நமது நாட்டின் முக்கிய உணவுப் பயிர்களில் ஒன்று. நெல் சாகுபடியில் நல்ல மகசூலை பெறணும்னா அதுக்கு உரம், நீர் மேலாண்மை, அது மட்டுமல்ல பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதும் முக்கியம். அதே நேரத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளின் பொருளாதாரத்திற்குமே பாதிப்பு தான் ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு பார்த்தா நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். இன்று இது குறித்து நம்மோடு விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
4: எனது பெயர் முனைவர் பி ஆனந்தி. நான் மதுரை வேளாண் கல்லூரியில் இணை பேராசிரியராக பூச்சியியல் துறையில் பணிபுரிகிறேன். முக்கியமாக நாங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில் நெல் மற்றும் அதை சார்ந்த என்ன பூச்சிகள் வந்தாலும் அதனை எப்படி கண்டறிவது, அதனை எப்படி கட்டுப்படுத்துவது, அதற்கான ஒருங்கிணைந்த பூச்சி முறைகளை எப்படி மேற்கொண்டு விவசாயிகள் நல்ல பலன் பெறுவது என்பதை பற்றியெல்லாம் அதிக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நாங்கள் வந்து அதற்கான விடைகளோடு இங்கே உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன்.
3: இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக விவசாயத்தில் இருக்குது?
4: அதாவது நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே பூச்சிகள் வந்து நெல்லை தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட்ட அளவில் நம்மளுடைய இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் 20க்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 20க்கும் குறைவாக தான் நம்ம பூச்சிகள் தாக்குது. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பூச்சிகள் தென்பட்ட உடனே அதனை என்ன பூச்சின்னு தெரிஞ்சு கொள்வது மட்டும் இல்லை, அதுக்கு தீர்வு என்னங்கிறதை தெரிஞ்சுக்காமலே நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே வேதியியல் முறைகள், அதாவது கெமிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிற பூச்சி மருந்து கட்டுப்பாட்டு முறைக்கு நம்ம போயிடும். அப்படி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து அதிக அந்த பூச்சி மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி ஒரே மருந்தையே திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு வந்து பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து எப்போலேருந்து இந்த மாதிரி சூழ்நிலை மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை வந்து பயிரிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் கிடைக்கணும், ஏன்னா மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக உயர் விளைச்சல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரகங்கள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம். அந்த நிறைய ரகங்களுக்கு அதிக உரங்களை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம மருந்துகளை, பூச்சி மருந்து, அதே மாதிரி நிறைய மருந்துகளை வந்து நம்ம கொடுத்து அதிக மகசூலை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். இந்த காரணங்களால தான் பூச்சிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேதியியல் முறை, அதாவது கெமிக்கல் கண்ட்ரோலை மட்டும் நம்ம நம்பி இல்லாமல் நிறைய அதுக்கு மாற்று வழிமுறைகள்லாம் நிறையா இருக்குது. அதாவது உயிரியல் முறை இருக்குது, இயற்பியல் முறை இருக்குது, அதே மாதிரி கைவினை முறை

0: பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி பொறிகள் என்று சொல்லக்கூடிய ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட நிறைய ரகங்களை வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்திய அளவிலாக இருக்கட்டும், நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இதைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதிக மகசூலையும் குறைந்த அளவு பூச்சியையும், அதாவது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவோம், 1 ரூபா போட்டோம்னா நமக்கு 3 ரூபா கிடைச்சா தான் அதனுடைய நமக்கு லாபம்னே நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒருங்கிணைந்த பூச்சி முறைகள் தான் ஒரு முக்கிய தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: இதில் விவசாயிகள் வந்து நெல் சாகுபடியில் சந்திக்கக்கூடிய இந்த பூச்சி ரகங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்ம இதை ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்குவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய பூச்சியில் நாத்தங்காலில் வரக்கூடிய பூச்சி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது நாத்தங்காலில் இருக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இலைப்பெண், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, அடுத்து பார்த்திங்கன்னா படைப்புழு, சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா வேர் நூற்புழுவும் அந்த நாத்தங்காலில் தென்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தாக்குது, அதனுடைய தாக்குதலினுடைய அறிகுறி என்னங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நடவு வயல், நடவு வயலில் தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா புகையான், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளையே அந்த புகையான் மாதிரியே இருக்கக்கூடிய பச்சை தத்து பூச்சி, வெண்முதுகு அந்த பூச்சி, இதெல்லாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலை மடக்கு புழு, குருத்து பூச்சி, ஆணை கொம்பன்யி, இதெல்லாம் நடவு வயலில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள்.
1: சரி, இது வந்து இப்போ பூச்சிகள் வந்து வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்னீங்க, இப்போ இதை விதை நேர்த்தியிலேயே நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பாக விதை நேர்த்திங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி அப்படின்னா இந்த விதை நேர்த்திங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல முளைப்பு முதல்ல விவசாயிகள் தேர்ந்தெடுக்கிறது நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நம்ம கடினப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மற்ற நம்மளுடைய இந்த திருநெல்வேலி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுடைய தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம பயன்படுத்துகிற விதைகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த விதையோடு சேர்ந்து நோய் கிருமிகளும் பூச்சிகளும் சேர்ந்தும் கூட வருவதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னா ரசாயன பூசண கொல்லியை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது 1 கிலோ விதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கிராம் வீதம் கேப்டான் இல்லாட்டினா கார்பன் டாசிம் இந்த பூசண கொல்லி மருந்தை நீங்கள் கலந்து பண்ணிங்கன்னா வரக்கூடிய நோய், அதாவது விதையிலேயே வரக்கூடிய நோய்களை நீங்கள் ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். ஸோ அப்படி இல்லை உயிர் பூசண கொல்லிகளும் கிடைக்குது, அதாவது சூடோமோனாஸ் அப்படி இல்லைனா பேசிலஸ் சப்டைலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரிய வித்துக்களும் கிடைக்குது. ஸோ அது வந்து 10 கிராம் 1 கிலோ விதைக்கு அப்படிங்கிற அளவில் கலந்து அதையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை கொட்டிட்டு 12 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மறுபடியும் அந்த தண்ணியை நல்ல அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையே நாத்தங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மறந்துடாதீங்க உயிர் பூசண கொல்லியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நம்ம ட்ரைலேண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மானாவாரியிலேயே நிறைய பேர் போடுவாங்க, அப்படி போடுறப்ப என்ன பண்ணலாம் விதையை கடினப்படுத்தி கூட பண்ணலாம். அதாவது நீங்கள் 35 கிலோ விதையாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற 8 உப்பு, சாதாரண உப்பு தான், அதை 8% கரைசல், அதாவது 80 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் அந்த கணக்கில் இப்போ 35 கிலோக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மருந்தையும் எடுத்துக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 80 கிராம். ஸோ அந்த மாதிரி அளவில் நீங்கள் மருந்தை கலந்துட்டு அதில் நீங்கள் அந்த விதைகளை கொட்டும்போது நல்ல பொக்கான விதை, இல்லை முளைக்காத விதை, நல்ல முற்றாத விதை, இதெல்லாம் வந்து மேலே வந்து மிதந்துட்டுருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு கீழே நல்ல மூழ்கி இருக்கிற விதைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா உலர்த்திட்டு, அதாவது கிட்டத்தட்ட 1-24 மணி நேரமாக அது உலர்த்தணும், உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஈவன் நீங்கள் வந்து மழை கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்காக பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மருந்தையும் கூட 4% கரைசல், அதாவது 400 கிராம் 40 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்துட்டு, ஸோ அதையும் கூட நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு 14% உலர்த்திட்டு மறுபடியும் நீங்கள் விதைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது விதையினுடைய முளைப்புத்திறன் கிட்டத்தட்ட 90% அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி வர்ற சீட்லிங்ஸ், அதாவது அந்த நாற்றும் கூட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நாற்றாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
1: அதாவது தண்ணியில் மூழ்கி கூடிய அந்த விதை தான் வந்து நல்ல விதைன்னு சொல்கிறீங்களா?
0: கண்டிப்பாக அந்த பொக்கான விதையில மேலே மிதந்துடும். ஸோ அதே மாதிரி கடினப்படுத்துறதுனால ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா, மழை

0: பெய்யறதுக்கு லேட் ஆச்சுனாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய விதைகளை பாதுகாக்கலாம், முனைப்பு திறனையும் பாதுகாக்கலாம்.
1: ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ இணைப்பில் இருக்கும் அந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ஜீவன் மதுரை சவுக்கு சந்தையில இருந்து பேசுறேம்மா. ரெண்டு பேருக்கும் வணக்கம். முனைவரம்மா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த இயற்பியல் பிசிக்ஸ் அந்த மெத்தட்ல என்னென்ன மாதிரி செய்யறீங்கிறது மட்டும்
0: அதாவது ஐயா, இயற்பியல் முறை அப்படி என்பது வந்து, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்குதல் வந்து அங்கெங்கே அதிகமாக தென்படுது. அதாவது அதனுடைய தாக்குதலினுடைய தென்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலையின் மேல் பகுதி வந்து மஞ்சளாக மாறி இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வேர் பகுதியும் கூட நல்ல நல்ல சிகப்பான வேர் இல்லாமல் அதனுடைய கலரே மாறி ஒரு கருப்பு கலரில் ஒரு மாறி இருக்கும் அந்த விதைகள், அந்த செடியினுடைய வேர். ஸோ நீங்கள் அதை பிடிங்கி பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ ஸ்டண்டட் க்ரோத், அதாவது அங்கங்கே வளர்ச்சி குன்றிய நாற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நூற்புழுவினுடைய தாக்குதலினுடைய தென் அறிகுறி. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அந்த விதைகளை இயற்பியல் முறைங்கிறது வந்து சுடு தண்ணி ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஒரு 15 நிமிடத்துக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில், கையில் நீங்கள் தொடுற அளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டிட்டு அந்த விதையும் அதே மாதிரியே ஒரு 14% உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதையை விதைப்பு செய்யலாம் சார். ஸோ இந்த முறை வந்து ரொம்ப அந்த நூற்புழுக்களினுடைய கட்டுப்பாடை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு முறையாக இருக்கும்.
1: சரி, தொடர்ந்து இன்னும் பல கேள்விகளுக்கான விளக்கங்களும் நமக்காக காத்துட்ருக்கு. இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடைவெளி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மற்ற மகிழ்ச்சி.
4: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
5: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு
6: விவசாய

0: நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. மண்ணின் மகத்துவத்தை உணர்த்தும் கண்ணாடி மாளிகையில் இன்று நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி. ஆனந்தி அவர்கள். நேர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அளிக்க வேண்டிய எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. இப்போது பூச்சி நிர்வாகம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இதில் வந்து நன்மை செய்யக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகளை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா, அதாவது அழிக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கான என்ன இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும்? இதில் ரெண்டு வகையான பூச்சிகளுமே இருக்குது, தீங்கு செய்யக்கூடிய பூச்சிகள், நன்மை தரக்கூடிய பூச்சிகள். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அதாவது நிறைய பேர் வந்து இப்போ நம்மளுடைய காலேஜுக்கு கொண்டு வருவாங்க ஸ்பெசிமென்ஸு. அது பார்த்திங்கன்னா நிறைய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கிற செடிகளையும் தூக்கிட்டு வருவாங்க. இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து பூச்சிகளை நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளில் பார்த்திங்கன்னா பொறிவண்டு, தட்டான் பூச்சி, இடையன் பூச்சி, பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி, குளவி, தரைவண்டு, நாவாய்ப்பூச்சி, அதாவது மிருட் நாவாய்ப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் குட்டி குட்டி பூச்சிகளை அது வந்து என்ன பண்ணுனா பிடிச்சி சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் அல்லாத, அதாவது சிலந்தி, அதில் ரெண்டு சிலந்தி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வலை பின்னக்கூடிய சிலந்தி, 4-5 இலையை அப்படியே இணைச்சிட்டு ஒரு வலை மாதிரி அமைச்சிட்டு அது நடுவில் அமர்ந்துட்டு நிறைய சாறு உறிஞ்ச பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அதில் பார்த்திங்கன்னா வட்ட சிலந்தி, குள்ள சிலந்தி, இதெல்லாம் வலை பின்னக்கூடியது. அதே மாதிரி வலை கட்டாமல் அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது, அதாவது ஓனாய் சிலந்தி, தாவும் சிலந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கே, அதாவது 5-15 பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி மேற்பரப்பில் பச்சை கலரில் மிருட் நாவாய் பூச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீரில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த தட்டான் பூச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பறக்கும் பொழுதே நீங்கள் பார்த்துருக்கலாம், அதனுடைய காலே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி தான் இருக்கும், ஒரு கூடை மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த பறக்கும் போதே அதில் இருக்கிற புழுக்களையும் பூச்சிகளையும் பிடிச்சிட்டு போகிறதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த நீங்கள் கேட்டிங்க இந்த பூச்சிகளெல்லாம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டிங்க. இதுக்கு வந்து

0: இப்போ ஒரு நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கோம், அதாவது ஈக்காலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து வரப்பு பயிராக நிறைய தட்டைப்பயிறு, உளுந்து, பாசி இதெல்லாம் வந்து நம்ம பயிரிடலாம். ஸோ இப்படி பயிரிடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அந்த பயிரை தாக்கக்கூடிய அந்த காய்ப்புழுக்களை தாக்குறதுக்கு வரும். ஸோ அதே சமயத்தில் நம்மளுடைய மெயின் கிராப் அதாவது நெல்லுக்குள்ளே வந்து நம்மளுடைய பூச்சிகளையும் தாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கெகந்தி, இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா துளுக்கு சாமந்தி, ஸோ இந்த பூச்சி இந்த பூக்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய குளவிகள், நிறைய நன்மை செய்யக்கூடிய பாரசிட்டாய்ட்ஸ் அதாவது ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வயலில் வர்றதுனால கண்டிப்பாக பூச்சிகளினுடைய எண்ணிக்கை குறையுதுன்னு நம்மக்கிட்ட ஆராய்ச்சியினுடைய முடிவு கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விவசாயிகள் முடிந்த அளவுக்கு வரப்பு பயிரையும் நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் அதாவது பூக்களை கொடுக்கக்கூடிய வரப்பு பயிர்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக பூச்சிகளை நம்ம ஈஸியாக உயிரியல் முறையிலேயே நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வி என்ன கேளுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: அதாவது நெல் பயிர் பண்ணுவோம் நாங்கள் தாத்தா காலத்துல இருந்து, அப்பா நான் நினைச்சு அதுல அதுவும் கம்மினாலும் பண்ணுவாங்க. அதான் மருந்து அடிப்பாங்க, பறிகிற நேரத்துல மருந்து அடிச்சாதான் அந்த பூச்சி கருக்காயிடும் சொல்லிட்டு மருந்து அடிப்பாங்க. ஆனா அதே இயற்கை உரத்துல இயற்கை விவசாயத்துல வேப்பண்ணா ஸ்ப்ரே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது அது பறியும் போது பூச்சி அது மருந்து அடிக்கிறதுனால அது கொஞ்சம் நெல் தரம் வந்து அதாவது ரசாயன கலந்த நெல் ஆயிடுது இல்லைங்களா, அது அது என்ன அவாய்ட் பண்ணலாம், எது பண்ணலாம் இயற்கை உரத்துல அந்த வேப்ப எண்ணெய் தெளிக்கிறது நல்லதுங்களா, இல்ல மருந்து பறியும் போது மருந்து அடிக்கிறது நல்லதான்றது? அது பூச்சி வருது ஆனா கருக்காகிடுது இல்லைங்களா, கருக்காகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஐயா, நீங்கள் வந்து பூச்சியினுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம மருந்தை வந்து தேர்வு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சியினுடைய எண்ணிக்கை குறைந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேப்பம் சார்ந்த பொருட்களுக்கே போகலாம். ஐயா, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க வேப்ப எண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்க. வேப்ப எண்ணெய் கரைசலை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பார்க்குறது என்னென்னா கரெக்டான அளவை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் வீட்டிலேயே ஆட்டின எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா 30 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் தண்ணியில் டைரெக்டாக நீங்கள் ஊற்றிடக்கூடாது, முதல்ல அதை வந்து தண்ணியில் கரையக்கூடியதாக நீங்கள் மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த 30 மில்லி வேப்ப எண்ணெயை டீப்பால் அதாவது ஒட்டும் திரவம் சொல்லுவாங்க, அப்படி கிடைக்கலனா காதி சோப்பை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரெண்டையும் நீங்கள் சோப்பையும் எண்ணெயை மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அந்த எண்ணெய் வந்து அந்த சோப்பில் கரைந்து கரையக்கூடிய பொருளாக மாறி பால் மாதிரி மாறிடும். ஸோ அதை அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வேப்பம் கொட்டை கரைசலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் 5% கரைசல் அதாவது 5 கிலோ பருப்பை நல்லா உடச்சிட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வடிகட்டிட்டு அந்த கரைசலை அதே மாதிரி டீப்பால் இல்லாட்டினா காதி சோப்பு கரைசலோடு கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் கேட்டிங்க பூச்சி மருந்து அடிக்கணுமா இல்லை இந்த வேப்பம் சார்ந்த பொருட்களே போதுமானதா அப்படின்னா, தாராளமாக இந்த வேப்பம் சார்ந்த பொருட்களே போதுமானது, அதாவது பூச்சியினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது. அதிகமாக தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேதியியல் முறைக்கு போகணும். ஸோ நீங்கள் இந்த பூச்சி மருந்து கூட கூட நீங்கள் இந்த வேப்பம் சார்ந்த பொருட்களையும் கலந்து அடிக்கும் பொழுது அடிட்டிவ் அதாவது சேர்ந்த ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பூச்சியினுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வந்து தேர்வு செய்யுங்கய்யா.
1: இப்போ காசிமயன் அவர்களுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ நெற்பயிரில் பூச்சி தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் வந்து தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கான இது என்ன மாதிரியான பூச்சிகள்லாம் இன்னும் இருக்குது, இதுக்கான தீர்வு தான் என்ன?
0: அதாவது இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டெய்லி நிறைய வந்துட்டுருக்குது, நிறைய அட்வான்ஸ்டு கெமிக்கல்ஸும் வந்துட்டுருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா முதல்ல ஆர்கனோ குளோரின் இருந்தது, அடுத்து ஆர்கனோ பாஸ்பரஸ் வந்துருக்குது, கார்பமேட்ஸ் இருக்குது, செயற்கை பைரித்ராய்டு சிந்தட்டிக் பைரித்ராய்டுன்னு சொல்லக்கூடிய செயற்கை பைரித்ராய்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஆர்கானிக் குளோரின் சொல்லக்கூடிய மருந்துகளெல்லாம் நம்ம தடை செஞ்சிட்டோம். ஆனால் வந்து அந்த ஊடுருவி செல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகள்லாம் நிறைய கிடைச்சிட்டு நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப அதிக பங்கு வகிக்குது. முக்கியமாக விவசாயிகள் வந்து தெரிவு செய்கிற மருந்து எந்த டைமில் என்ன மருந்தை தெரிவு செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்களேன், செயற்கை பயிரித்திராட்னு சொன்னேன், சிந்தட்டிக் பயிரித்திராட், இது வந்து

0: நாக்டவுன் எஃபெக்ட், இமீடியட்டாக மயக்கமடைய செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மருந்துகளை வந்து நீங்கள் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அதாவது நல்ல தண்டு உருள்ற பருவத்தில் நீங்கள் அதை தெரிவு செய்யலாம். அதே சமயத்தில் பூக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அந்த புகையான் மாதிரி பூச்சிகள்லாம் அதிகமாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் இந்த சிந்தட்டிக் பைரித்ராய்டு கலந்த மருந்துகளை நீங்கள் தெளிச்சிங்கன்னா அந்த பூச்சி இனப்பெருக்க மீட்சி ஆகும். இனப்பெருக்க மீட்சி அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? அது நார்மலான ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் வயிறு வெடித்து நிறைய பூச்சிகள் வர சான்ஸ் இருக்குது. ஒரு பூச்சி உருவாகிற இடத்துல 100 பூச்சி உருவாகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் செயற்கை பைரித்ராய்டுகளை தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாயிங்க வந்து குருண மருந்து பயன்படுத்தணும், ஏன்னா தெளிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், கண்ணாடி இலை வந்து நீங்கள் மாதிரி உருவாகிருச்சு தோன்றிய பிறகு வந்து நீங்கள் குருணை பரிந்துரைக்கிறத பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் குருணை பயன்படுத்தும் போது தண்ணீர் வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குறைச்சலாகவே நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணியினுடைய அளவுமே ரொம்ப முக்கியம். நாத்தங்காலுக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 200 லிட்டர் தண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். நட்ட 30வது நாள் கிராப்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ 80 லிட்டர்லேருந்து 120 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். நட்ட 50 நாளைக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக 200 லிட்டர் தண்ணி பயன்படுத்தணும். அதாவது 10 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா ஒரு 20 டேங்காவது நம்ம பயன்படுத்தணும். ஆனால் விவசாயிங்க நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6 டேங்க்லேயே நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சரியான அளவு மருந்து, சரியான தண்ணீர் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம்.
1: இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மருந்து சொல்லும்போது அதுக்குரிய அளவு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது இவ்வளோ தான் இருக்கணும், இதை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவு சொல்கிறீங்க. இந்த அளவு எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்துரோட்டம் சிந்தப்பள்ளியிலேருந்து பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்கள் சார்.
2: அதாவதுமா நாங்கள் ஒரு 2 மரம் வச்சுருக்கோம்மா, மாமரம் வீட்டில்.
1: ம், நம்ம நெற்கதிர் பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
0: 4 அடி உயரம் இருக்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மக்கிய குப்பைகள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை தொழு உரம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். தண்ணி எதுவும் விடுறீங்களாயா?
1: தண்ணி விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
0: சரி, நல்ல தண்ணி விட்டு நல்ல நம்ம வீட்டில் இருக்குது, ஏன்னா 4 அடி உரம் தானே இருக்குது, அதுக்கு போய் உரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொழு உரங்களை நம்ம பயன்படுத்தலாம்.
1: அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சிக்கு மேலே வளர்ந்தாச்சுன்னா நமக்கு அந்த உரம்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை.
0: கண்டிப்பாக.
1: சரி, இப்போ இதுக்கான அளவு சொன்னீங்க இல்லையா, அந்த அளவு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? அதாவது நம்ம பொதுவாகவே வந்து நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கே வந்து நம்ம ஒரு சாப்பாடே கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் கொடுப்போம், சரியா? ஸோ அந்த அளவு வந்து மீறக்கூடாது இல்லையா, அந்த அளவு மீறினா என்ன ஆகும், அதோட விளைவையும் சொல்லிட்டீங்கன்னா தானே நல்லாயிருக்கும்.
0: அது நீங்களே ஆன்சரையும் சொல்லிட்டீங்க. பிள்ளைங்களுக்கு 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 6 இட்லியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது டயரியாக தான் உருவாகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா செடியும் நமக்கு பிள்ளைய மாதிரி தான். ஸோ கரெக்டான அளவை கரெக்டான தண்ணியில் நீங்கள் கலந்து அடிச்சிங்கன்னா அதனுடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், அதாவது மகசூல், நல்ல மகசூல் வரும். அதே இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செடியில் வந்து அது தாங்காது, நிறைய செடி வந்து என்ன ஆகும்னா கருகி போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இது 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிடியூ, நிறைய வந்து மண்ணினுடைய நச்சு வந்து அப்படியே நஞ்சு, எஞ்சிய நஞ்சாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சாப்பிட்ற பொருட்கள்லையும் அதனுடைய எஞ்சிய நஞ்சு இருக்கும். ஸோ அதனுடைய விளைவுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பயன்படுத்திங்கன்னா சரியான நமக்கு மகசூலை நம்ம பெற்றுக்கலாம்.
1: இப்போ வந்து நம்ம நெற்பயிர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை நம்ம அதை வந்து கண்காணிக்கிற மாதிரி இருக்கும், அந்த முறைகள் சொல்லிடுவேன்.
0: அதாவது கண்காணிக்கிறதுங்கிறது வந்து விவசாயியை பொறுத்த வரைக்கும் அவர் டெய்லி போய் தான் செய்வார். அவர் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வேலை பார்க்கணும்னு நினைக்க மாட்டார். நல்ல ஒரு விவசாயத்தை நேசிக்கிற எந்த என்னுடைய விவசாயிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அனுதினம் போய் பார்க்குறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை நம்பி தான் நம்மளுடைய பொழப்பையை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக கண்காணிக்கணும்.

0: அப்படின்னா அதுக்கு நிறைய பொறிகள் இருக்குது. அதாவது விளக்கு பொறி இருக்குது, இனக்கவர்ச்சி பொறி இருக்குது, மஞ்சள் ஒட்டும் பொறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொறிகளை வச்சுக்க பார்க்கும் பொழுது நமக்கு பூச்சி தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆனால் சில பூச்சிகள் வந்து நமக்கு இப்போ புகையானே எடுத்துக்கங்களேன், ஒரே நாள் தென்பட்ட அடுத்த மூணு நாளில் உங்களுடைய வயலையே காலி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அப்படி நம்மளுடைய பூச்சிகளினுடைய எண்ணிக்கையும் அதனுடைய செடி வாடி இருக்கா இல்லையா மஞ்சளாக மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி.
1: இப்போ நமக்கு ஒரு சேதாரம் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த அளவு பேசுகிறோம். ஸோ இப்போ ஏற்பட்டுருச்சு, அப்போ அதுக்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கணும்?
0: ஓகே, அதாவது முக்கியமான பூச்சிகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால முக்கியமான பூச்சிகளை மட்டும் கவர் பண்ணுறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான், இலைச்சுருட்டு புழு ரெண்டுக்குமே நம்ம வந்து இது ரெண்டுமே அதாவது புழு குடும்பத்தை சார்ந்ததுனால நம்ம இதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் மட்டும் கிடையாது, ஒருங்கிணைந்த முறையில் பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த முறையில்னா என்ன, நம்ம வந்து அந்த தாளை வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறப்பயே நல்லா மடக்கி உழுதுறணும், ஏன்னா நிறைய கூட்டுப்புழு பருவம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குருத்து பூச்சியாக இருந்துச்சுன்னா அதனோட நுனியில் தான் முட்டை வைக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அந்த முட்டைகளை நம்ம கிள்ளிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தழைச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கரெக்டான அளவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும். தழைச்சத்தை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து கூட பயன்படுத்தலாம், அப்பவும் வந்து இதனுடைய பூச்சியினுடைய கட்டுப்பாட்டை வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். முக்கியமாக யூரியா பயன்படுத்துவது வந்து நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்ல கரும்பச்சை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி போடுற உரத்தை ஒரு மூணு நாள் கழித்து போடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிடுங்கி இலையை பிடுங்கி நல்லா ஒரு கசக்கி பார்த்தீங்கன்னா சாறு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட பண்ணலாம். ஏன்னா எப்போதுமே வாடிய பயிர் தான் வந்து உடனே உங்களுக்கு உரத்தை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிக உரத்தை பயன்படுத்தாமல், அதாவது முக்கியமாக தழைச்சத்து உரத்தை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒட்டுண்ணி, ஒரு ஜப்பானி ட்ரைக்கோகிராம ஜப்பானிக்கம் என்று சொல்லக்கூடிய முட்டுண்ணியும் முட்டை ஒட்டுண்ணியும், ட்ரைக்கோகிராம கைலோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணியும் இருக்குது. ஸோ இதை வந்து அளவுகளும் இருக்குது, ரெண்டு சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசியினுடைய விலை 50 ரூபாய் தான் நம்மளுடைய நிறைய ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மூணு டைம் அதாவது நட்டை 28, 38, 48 நாளில் நீங்கள் வந்து விடும் பொழுது இதை நீங்கள் ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு கெமிக்கல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பொருளாதார சேதநிலை இந்த பூச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சியை பொறுத்த வரைக்கும் 10%, அதாவது 10% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 100 குருத்து பார்த்தீங்கன்னா அதில் 10 குருத்து வாடியிருக்கு அப்படின்னா 10%. ஸோ 10% மேலே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து வேதியியல் முறைக்கு கெமிக்கல் கண்ட்ரோலுக்கு போகலாம். ஸோ அதுக்கு வந்து குளோர் பைரிபாஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போல்லாம் நிறைய வந்து சிந்தட்டிக் பைரித்ராய்டோட கலந்து வருது. ஸோ கலந்து வரும்பொழுது நீங்கள் இந்த மருந்தை கண்டிப்பாக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தான் பயன்படுத்தணும். அது பூ பூத்ததுக்கப்புறம் இதை அந்த சிந்தட்டிக் பைரித்ராய்டு கலந்ததை பயன்படுத்த வேண்டாம். ஸோ அதனுடைய அளவு வந்து 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு அதை பயன்படுத்தலாம். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா குளோரன்ட்ர நெல்லிப்ரோல் அப்படிங்கிற ஒரு மருந்து, அது வந்து 60 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை குருண மருந்து பயன்படுத்தணும், ஹால் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட தீர்வு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இந்த குளோரன்ட்ர நெல்லிப்ரோல்லையே குருணை மருந்துகள் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு 4-6 கிலோ அளவுக்கும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டாப் என்று சொல்லக்கூடிய காட்டாப் ஹைட்ரோக்ளோரைடும் அது வெட்டபிள் பவுடராகவும் கிடைக்குது, குருண மருந்தாகவும் கிடைக்குது. ஸோ அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ காட்டாப் ஹைட்ரோக்ளோரைடு அதனுடைய அளவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 400 கிராம் வெட்டபிள் பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு, இல்லை குருணையாக இருந்துச்சுன்னா 5-6 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கலை நீங்கள் செலக்ட் பண்ணுறது கடைசியாக வச்சுக்குங்க, மற்ற எல்லா முறைகளையும் சேர்த்து ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துங்க.
1: அதாவது நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் பற்றி ரொம்ப பயனுள்ள தகவல்களாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடுவோம் நேர்களே.

0: பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 11:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்கள். நேர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அளிக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் 25:30:171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. சரி, நீங்கள் அப்போ சொன்னதிலே வந்துட்டு பூச்சிகள் பற்றி, நம்ம தண்டு துளைப்பான் பூச்சிகளாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பூச்சியை பற்றி நீங்கள் சொல்லலையா?
2: ஆமாம் ஆமாம், ஒரு முக்கியமானது சார உறிஞ்சும் பூச்சிகள், அதுவும் நம்ம ஏரியாவில் அதிகமாக வரக்கூடியதுன்னா புகையான். கடந்த வருடம் கூட அதிக அளவில் தென்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி வெண்முதுகு அந்த பூச்சி, பச்சை தத்து பூச்சி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஒரு நல்ல புது கெமிக்கல்ஸே கொஞ்சம் சொல்கிறேன், விவசாயிகள் கூட அதை நோட் பண்ணிக்கலாம். அதாவது குளோத் தயானிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய 50% WG வாட்டர் டிஸ்போசபிள் கிரானியூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து 10 கிராம் ஒரு ஏக்கருக்கு அது பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா டைநோட்டிஃபெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, அது 20% SG 60 கிராம் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பைமெட்ரோசின் 50% WG கிடைக்குது, அது 120 கிராம் ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது மூணு புதுசாக வந்திருக்கிற கெமிக்கல்ஸ். அதே மாதிரி பழச மார்க்கெட்டில் இமிடாக்ளோபிரிட் இருக்குது, 17.8 SL, ஸோ 40 மில்லி ஒரு ஏக்கருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு மருந்தை கரெக்டான அளவில் கரெக்டான தண்ணியில் கலந்து பயன்படுத்துக்குங்க. முக்கியமாக புகையான பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பட்டம் பிரிச்சிடணும் கீழே, ஏன்னா அடியில் தான் அதிகமாக இருக்கும். தென்பட்ட உடனேயே நீங்கள் நல்லா கீழே பிரிச்சுட்டு தூரில் நல்லா நனையும்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
1: சரி, இப்போ வந்து அதாவது பூச்சிகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பூச்சிகள் தாக்குதல் இருக்குது, அதுக்கு எப்படியான நம்ம பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இதில் ETL அப்படின்னா என்ன, அதை வந்து விவசாயிகள் வந்து என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அதை?
2: அதாவது ETLங்கிறது வந்து பொருளாதார சேதநிலை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொரோனா வந்துச்சு, எல்லாருக்குமா கொரோனா வந்துச்சு, நம்ம வந்து கொஞ்சம் நெஞ்ச கொஞ்சம் பேர் என்ன பண்ணோம், நல்ல கொஞ்சம் 2 நாள் இருந்தது, சிலருக்கு 1 வாரம் இருந்தது, சிலர் இறந்தே போயிட்டோம். ஸோ இது வந்து அவங்கவுங்களுடைய உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து. அதே மாதிரி தான் செடிகளுக்கும் அப்படி தான், பூச்சி வந்தவுடனே மருந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது கொஞ்ச காலத்துக்கு அந்த கொஞ்ச நம்பரை வந்து அது தாக்கு பிடிக்க தன்மை இருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி அளவை வந்து ஆராய்ச்சியின் மூலமாக கணக்கிட்டுருக்குறோம். ஒவ்வொரு பூச்சிக்கும் இவ்வளவு பூச்சிக்கு குறைவாக இருந்துச்சுன்னா மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிடுச்சு அப்படின்னா மருந்து அடிங்க அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை ரிசல்ட்டாக கொடுத்துருக்கோம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், குருத்து பூச்சின்னு எடுத்துக்கிட்டீங்களே. ஸோ நான் சொன்னேன் இளம் பருவத்தில் வாடல் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னேன், குருத்து வாடல், டெட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து 100 எண்ணிங்னா அதில் 10 தண்டுக்கு மேலே குருத்து வாடி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பொருளாதார சேதநிலை. அதே இது வெண்கதிர், அதாவது பூக்கும் பருவத்தில் 2%, அதாவது 100 கதிர் பார்த்து அதில் 2 கதிர் வெள்ளையாக மாறி இருந்துச்சுன்னா அதுதான் பொருளாதார சேதநிலை. அதே இது நிறைய முட்டை குவியல்கள் இருக்கிற இடத்துல, ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 முட்டை குவியலுக்கு மேலே இருந்தாலே நம்ம மருந்து அடிக்கணும். ஸோ இது வந்து குருத்து பூச்சி. அதே இது இலைச்சுருட்டு புழுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தண்டு உருள்ற பருவத்தில் 10% அளவிற்கு இலையை சுருட்டிட்டு சுருட்டு புழு இருந்துச்சுன்னா நம்ம மருந்து அடிக்கணும். அதே இது ஃப்ளவரிங் ஸ்டேஜ், அதாவது பூ பூக்குற ஸ்டேஜில் 5% அளவுக்கு இருந்தால் கூட நம்ம மருந்து அடிக்கணும். ஸோ அதுக்கு குறைவாக இருந்தால் மருந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி புகையான பொறுத்த வரைக்கும் ஒரு தூருக்கு ஒரு பூச்சி இருந்தாலே உடனே நம்ம மறந்துடிக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பூச்சி. அதே மாதிரி கதிர் நாபாய் பூச்சியை பொறுத்த வரைக்கும் 100 கதிர் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூச்சி தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான், 5 விட 1-2 தான் தென்படுது. அப்படின்னா மறந்துடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது

பருவத்தில், அதே இது பால் பிடிக்கும் பருவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பரிசி வரும் இல்லையா, அதனால் பால் பிடிக்கிற பருவத்தில் 16 பூச்சி வரைக்கும் கூட நம்ம பர்மிட் பண்ணலாம், ஏன்னா நல்ல மெச்சூர்ட் ஆயிரும் கதிர். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை மட்டும் விவசாயிங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ இதுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும் மருந்துக்கு போனால் போதும், இதை விட குறைவாக கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது நம்ம விவசாயிங்க என்ன பண்ணிட்டோம், நட்டாச்சு தண்ணி விட்டாச்சு இத்தனை நாள் நம்ம ஒரு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கண்ணோட்டம் கண்டிப்பாக மாறணும், ஏன்னா பொருளாதார சேத நிலையை பார்த்துட்டு எனக்கு இந்த பூச்சியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மருந்து தெளிங்க, இல்லாட்டினா ஒருங்கிணைந்த முறைகளை பயன்படுத்துங்க.

0: அதில் கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துகிற முறைன்னு எதுவும் இருக்கா?
1: ஆமாம், அதாவது ஆங்கிலத்தில் கல்ச்சுரல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்பே இந்த ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகத்தில் இது ஒரு முறைகள்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை உழவு போடுறதுலேருந்து கடைசி அறுக்கிற வரைக்கும், அதாவது நம்ம விவசாயிகள் செய்கிற முறை தான், அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். முக்கியமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூச்சிகளுக்கு மாற்று பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட் ஹோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வீடு தான், அதாவது களைச்செடி தான். ஸோ களைச்செடி இல்லாமல் வரப்பை நல்லா தூய்மைப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய இந்த தத்துக்கிளிகள் தத்துப்பூச்சிகள்லாம் என்ன பண்ணும், அந்த பண்டில் தான் போய் முட்டை வைக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எலிகளுக்கு நிறைய பெரிய பெரிய வாய்ப்பு வரப்பு இருக்கிறப்ப எலியினுடைய பொந்து வந்து ரொம்ப அதிக தூரத்துக்கு போய் அதனுடைய வலை வந்து நிறைய இனப்பெருக்கம் செய்வதற்கு சாதகமாக இருக்கும். ஸோ சிறிய வரப்பாக வச்சுக்கலாம். அதே மாதிரி விதையளவு, ஒரு ஏக்கருக்கு 35 கிலோவை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதிகமான விதையை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி குறைவான விதையளவையும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேசிங், அதாவது இடைவெளி, 20 க்கு 10 இல்லாட்டி 15 விடுவோம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியான இடைவெளியை வந்து நம்ம விடலாம். அதே மாதிரி உர அளவு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம எவ்வளோ ரெக்கமெண்டட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா யூரியான்னு எடுத்துட்டிங்கன்னா 15 கிலோ அடியுரம் போடுவோம், மேலுரமாக 20 கிலோ 30 கிலோ 30 கிலோ 30 கிலோ 20 நாள் 40 நாள் 60 நாள் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். டிஎபியாக இருந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம அடியுரமாக தான் 45 கிலோ பயன்படுத்துவோம். அதே இது மியூரட் ஆஃப் பொட்டாஸாக இருந்துச்சுன்னா எல்லா டைமும் அடியுரமாக 8 கிலோ, அதே இது 20 நாள் 8 கிலோ, 40 நாளில் 1 கிலோ 60 நாளில் 1 கிலோ. ஜிங்க் சல்ஃபேட்டு நம்ம பயன்படுத்துவோம், அதையும் வந்து அடியுரமாகவே கிட்டத்தட்ட 10 கிலோ வந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு, இந்த மாதிரி உர அளவையும் பயன்படுத்தி சரியான அளவை பயன்படுத்துகிறீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி விதை தெரிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய ரகங்கள், எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களை பயன்படுத்திட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எந்த பூச்சி நம்மளுடைய கடந்த வருஷங்களில் அதிகமாக வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களையும் நம்ம தெரிவு செய்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பறவை தாங்கிகள்லாம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம விவசாயிங்க வந்து பயன்படுத்துகிறதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு டீ வடிவ குச்சி தான், கவட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீ வடிவ குச்சிகளை ஒரு 20-25 ஒரு ஏக்கருக்கு வச்சிங்கன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த எலிகளை பிடிக்கிறதுக்கு ஆந்தைகள் வந்து இரவில் வந்து உட்காரும். அது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த பறவை தாங்கிகளை. அதே மாதிரி பகல்லே நீங்கள் பார்க்கலாம், நிறைய கரிச்சா, அதே மாதிரி நிறைய குருவிகள் வந்து உட்காந்து நிறைய புழுக்களை பிடிச்சிட்டு போகும். ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 8 அடிக்கு 1 அடி விட்டு நடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த புகையாண்டு இருக்கிற பகுதியில் ஒரு பார்த்தி பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பார்த்திக்கு பாதிக்க உள்ள பரவாமல் இருக்கிறதுக்காக 8 அடிக்கு 1 அடி விட்டு கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி நம்ம செய்கிற முறை தான், அதை ப்ராப்பராக நம்ம பண்ணோம்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று, நீர் நிர்வாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆங்கிலத்தில் அல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரைங் சொல்லுவாங்க, நீர் மறைய நீர் கட்டு. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய தண்ணி இருக்குங்கிறதுக்காக போரில் உள்ளதெல்லாம் நம்ம கட்டணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கட்டி, முடிஞ்ச அளவுக்கு புகையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்த உடனே தண்ணியை வடிச்சிடணும், பூச்சி மருந்து அடிக்கணும், அடுத்து தண்ணியை கட்டணும், தண்ணியை வடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி மாற்றி மாற்றி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
0: அதாவது பறவைகள் வந்து விவசாயிகளோடு உற்ற நண்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போது தலைச்சத்து வந்து அதிகமாக இடுறதுனாலையும் வந்துட்டு நம்மளோட பூச்சிகள் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மை?
1: அது 100% உண்மை. நான் முன்னாடியே சொன்னேன், தலைச்சத்து உரம்ங்கிறது வந்து பச்சை, ரொம்ப பச்சை கரும்பச்சை நிறத்தில் இருக்கும் பொழுது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அந்த சாறை குடிக்கிறதுக்காக அந்த வயலுக்கு வரும். ஸோ அதனால் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும். அப்படி இனப்பெருக்கம் செய்கிறதுனால நம்மளால் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், நம்ம பிரித்து விடணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ, நம்ம நார்மலாக வந்து ஒரு 3 டைம் விடுவோம்னா 20 நாள் 40 நாள் 60 நாள் நம்ம உரம் போடுவோம் தலைச்சத்து உரம் அப்படின்னம்னா, இன்னும் 5 கூட பிரிச்சுக்கலாம். பிரித்து விடும் பொழுது, அதாவது நம்மளுடைய பச்சை கலரை பொறுத்து நம்மளுடைய தலைச்சத்து உரத்தை பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக நம்ம வந்து பூச்சியை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன், இலையை பிடுங்கி கசக்கி பாருங்கள், சாறு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 2-3 நாள் லேட்டாக கூட நீங்கள் உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்.
0: சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கொளஞ்சிநாதன்.
0: சொல்லுங்கள் சார்.
2: எங்க பகுதியில வந்து மானம் பார்த்த பூமி, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல் வந்து இந்த நாங்க இந்த மழை காலத்துக்கு மட்டும் தான் போடுவோம், ஆடி மாதம் வருதுங்களா?
1: சரிங்க.
2: ஹலோ, அந்த அந்த டைட்டில்

0: போடுவோம். போட்டு நாங்க வந்து தை மாதம் தான் நாங்க அந்த அறுவடை பண்றது. இதுல என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, அதிகமாக இந்த எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மானம்பார்த்த பூமியில இந்த ஒரு நடைதான் நாங்க இந்த இதை செய்யறது. அதுக்கப்புறம் கடலை போடுறோம் வச்சீங்களா, நெல் என்ன ஒரு கோளாறு கேட்டீங்கன்னா, நெல்கள் நீங்க சொல்லுங்க, இந்த பச்சை இல்லாம இந்த காஞ்ச இலைகள் சொல்லக்கூடிய வருது இல்ல?
1: ஆமா,
0: அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சின்ன இந்த இது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பூச்சிகள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா பறந்து வந்து அந்த நெல் கதிரை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பொட்டேஷன் அடிக்கணுமா, என்ன மருந்து அடிக்கணும், இல்ல இது எங்க ஏரியாவுக்குள்ள அந்த சூழ்நிலையா, இல்ல இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த காவேரி பகுதியில உப்போகம் செய்யறாங்க அங்கெல்லாம் இருக்குமா, இல்ல இங்க மட்டும்தான் எங்க பகுதியில இருக்குமான்னு சொல்லுங்க. வானவியை கேட்டு
1: அதாவதுயா, நம்ம நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நம்ம ஒரு போக மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இதுல வந்து வரக்கூடியது அந்த கடைசி பருவத்துல பால் பிடிக்கும் பருவத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அதாவது பச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்து பக், அதாவது முக்கியமாக அது சப்பி சாப்பிட்ற சப்பப்பூச்சி அப்படின்னு நம்ம ஏரியாவில் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டேன், பால் பிடிக்கிற பருவத்தில் வந்துச்சுன்னா நிறைய கருப்பரிசி வரும், அதே மாதிரி ஃபுல்லாகவே சாவியாகவே மாறிடும். ஐயா கரெக்டாக சொன்னீங்க, சாவியாகவே மாறிடும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நார்மலாக நான் சொன்னேன், பூ பூக்கிற பருவத்தில் மருந்த உபயோகப்படுத்துறத தடை பண்ணினா தான் நல்லது. அதுவும் காலை நேரத்துலலாம் மருந்தே அடிக்கவே கூடாது. நம்ம நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறோம். ஸோ பூ பூக்கிற பருவத்தில் கண்டிப்பாக காலை நேரத்தில், ஏன்னா பாலினேஷன் நடந்துகிட்ருக்கும், சீட் செட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படியே பயன்படுத்துகிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த சப்பப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொடி மருந்து கிடைக்குது, வெஜிடபிள் பவுடர்ஸ் கிடைக்குது, அதாவது குளோர் பைரிபஸ் டஸ்ட்டு கிடைக்குது, அதே மாதிரி மேலத்தியான் டஸ்ட்டு கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் மணலில் கலந்துட்டு நீங்கள் காலை நேரத்தில் பனியோடு சேர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் போடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டை பருப்பு, அதையும் வந்து என்ன பண்ணலான்னா, நல்ல கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த கதிர்நாவாய் பூச்சி வந்து வராது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேப்பங்கொட்டை பருப்பையும் மணலோடு கலந்து அதை நீங்கள் போடலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப நீங்கள் வருஷம் வருதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் அது முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேப்பம் புண்ணாக்கு இல்லாட்டினா வேப்பங்கொட்டை கரைசல் இல்லாட்டினா வேப்ப எண்ணெய் கரைசலை நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம்.
2: இப்போ நிகழ்ச்சியின் நிறைவான தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நிறைவான ஒரு கேள்வி அப்படின்னா, நன்மை தரக்கூடிய பூச்சிகளை தக்க வச்சுக்கணுன்னா விவசாயிகள் என்னென்ன நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளலாம்?
1: அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த உயிரியல் முறை கட்டுப்பாடுங்கிறது வந்து உடனே ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ நீங்கள் நன்மை செய்யும் பூச்சிகளை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு செயற்கை மருந்துகளை உபயோகிக்கிறத குறைச்சிக்குங்க. இது வந்து எவ்வளவு மறைவான இடத்துல இருந்தாலும் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அந்த தீமை செய்ய பூச்சிகளை வந்து பிடிச்சு சாப்பிட்றதுனால ஒரு நிலையான கட்டுப்படுத்தல் முறையாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இது தானாகவே வந்து பழுகி பெறுகிறதாக இருக்கும். ஸோ இந்த இயற்கை முறை பூச்சி கட்டுப்பாடுகளை நீங்கள் கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு ஊருக்கே நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இயற்கை சூழலையும் வந்து நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ், தேவையில்லாமல் பயன்படுத்துகிற சிந்தட்டிக் பைரித்ராய்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதாவது செயற்கை பைரித்ராய்டுகளாக இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டமிக் இன்செக்டிசைடாக இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்தாமல் கரெக்டான மருந்துகளை சரியான அளவுகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, பொருளாதார சேத நிலையை தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விவசாயத்தையும் நல்ல நிலையான ஒரு விவசாயத்தையும் இந்த இயற்கைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விவசாயத்தையும் நம்ம செய்யலாம்.
2: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது நெல்லில் பூச்சி தாக்குதல் என்பது இன்றும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், பூச்சிகளை பார்த்ததும் ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறத மட்டுமே தீர்வாக அமையாது அப்படின்ற விஷயத்த உங்களோட உரையாடல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயும் வயலை தொடர்ந்து கண்காணிக்கிறது, பொருளாதார சேத நிலையை எப்படி சரி செய்கிறது, அப்புறம் இயற்கை மற்றும் உயிரியல் கட்டுப்பாடுகள் குறித்தும், தேவையான நேரத்தில் என்னென்ன முறைகளை கையாளலாம் என்பது குறித்து மிக பயனுள்ள தகவல்களை வழங்கிய மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது சோபனா.

0: மாளிகை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கண்ணாடி மாளிகை.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேக்குறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்க வேலையில நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே மகிழ்விப்போம் மகிழ்ச்சி ஆயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

நம்ம வந்துட்டு எப்பவுமே ஸ்நேகிதியில் ஏதாவது ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி இன்னைக்கு ஸ்நேகிதிகள்லாம் என்ன வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் இது என்னோட சீக்ரெட் சூப்பர் பவர், இது வந்து என்னுடைய ரகசியமான சூப்பர் பவர், இதை வச்சு நான் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து சாதிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10 வேலையை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், அது வந்து என்னோட சூப்பர் பவராக நான் நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி கலைங்க, அதை வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அப்படின்லாம் வந்து நிறைய இடங்களில் பேசுறது ஒன்று இல்லை. அதே மாதிரி எல்லாரையும் டக்குன்னு சமாளிச்சிருவேன், அது என்னோட சூப்பர் பவர். அப்படி நீங்கள் உங்களோட சூப்பர் பவராக உங்களோட ரகசியமான சூப்பர் பவர் என்ன அப்படிங்கிறது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ணலாம், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸும் வந்து நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய சீக்ரெட் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 2530170 அல்லது 2530171 25 30 170 அல்லது 25 30 171 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைலேருந்து கால் பண்ணுறீங்கன்னா 04520452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி யாரெல்லாம் லைனாக வந்து அவங்களுடைய சீக்ரெட் பவர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: சமாளிச்சிருவேன் எல்லாத்தையும் சீக்கிரமா வந்து பேசியே சரி பண்ணிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி உங்களோட பவர்னா என்ன சொல்வீங்க? இதுதான் என்னுடைய பவர், இது என்னோட சக்தி அப்படின்னா என்ன சொல்வீங்க?
5: எல்லா வேலையும் முடிச்சிருவேன். காலையில பாப்பா ஸ்கூல் அனுப்பினா எல்லா வேலையும் நான் முடிச்சிருவேன்.
4: வேலையை முடிக்கிறதான் அதுதான் இப்ப தேவையே அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
5: உங்களுக்கு? பாக்கெட் போடுறது வேலை எல்லாம் இருக்கும். இந்த நாங்க வந்து வடகம் போடுறோம்.
4: சரி, ஓகே, வேலைகள் இருக்கறனால அதனால எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவீங்க. சூப்பருங்க. சரி, என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணும்?
5: உனக்கு அலர்ந்து எனக்கு ஆனந்தமானது.
4: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: 15 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட சீக்ரெட் சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு தனி சக்தி அப்படின்னு நம்ம சொல்றதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி இதுதான் என்னோட சூப்பர் பவர் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? எல்லாரும் சிறப்பா இருக்கும். சொல்லுங்க மல்லிகா, உங்களோட சூப்பர் பவர்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: அதாவது ஒரு படத்துல நாடோடிங்கிற படத்துல எம்ஜிஆர் ஒரு வசனம் சொல்லுவார், எல்லாருக்கும் ரெண்டு கை, எனக்கு மூணு கை, அந்த மூணாவது கை நம்பிக்கைன்னு சொல்லுவாரு.
0: ச்சே சூப்பருங்க.
1: அது மாதிரி 100% நம்பிக்கை இல்லாட்டாலும் ஒரு 50% நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: நல்ல விஷயம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படிக்காதவன் படத்துல ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிங்கிற பாட்டு.
0: ஓகேங்க, நன்றி அளித்ததற்கு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: 12:24 ஆயிட்டு இருக்க வேலையில ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கோம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்களோட சீக்ரெட் சூப்பர் பவர் என்னன்னு. சோ ஒரு பெண்களும் கால் பண்ணி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்க நேயர், வணக்கம். எல்லாரும் சிறப்பா இருக்கோங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல விஷயம். சொல்லுங்க, உங்களோட சூப்பர் பவர்னா என்ன சொல்வீங்க நீங்க? சூப்பருங்க. நீதி, நேர்மை, நியாயம் அப்படி கரெக்டா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
3: எனக்கு வந்து படையப்பா படத்துல இருந்து
2: கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

Don't get that.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: 12:32 ஆயிட்டு இருக்க வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். ஸ்நேகிதிகள் எல்லாம் லைனா வந்து அவங்களோட சூப்பர் பவர் எது, அதுவும் சீக்ரெட் சூப்பர் பவர்னா இதுதான் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேர் வணக்கம்.
7: ஹலோ மேடம்,
6: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு?
7: சோமசுந்தரி.
6: சோமசுந்தரி, சொல்லுங்க, உங்களோட சீக்ரெட் பவர்னா எது சொல்வீங்க? சூப்பர் பவர் எனக்கு இதுதான்
7: அப்படின்னு. சமையல்
6: என்ன பாட்டு கேக்கலாம்?
7: பசுமரம்.
6: கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: என தங்கமே தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா.
1: என்ன
2: சொல்வீங்க?
1: உங்களோட
2: சூப்பர் பவரே சிரிப்பு தான். சிறப்பு சிரிப்பு தான். சரி, ஒரே சிரிப்பு தான் போங்க. சரி, என்ன பாட்டு வேணும் எனக்கு உங்களுக்கு?
1: எனக்கு சின்ன கவுண்டர் படத்துல இருந்து வானத்தை போல மனம் படுத்த.
2: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.

0: 2:42 ஆகக்கூடிய வேலையில ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஸ்நேகிதிகள் எல்லாம் அவங்களுடைய சீக்ரெட் சூப்பர் பவர் என்ன அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து என்னோட சீக்ரெட் பவர் அப்படின்னா, அதுவும் சூப்பர் பவர் அப்படின்னா இதுதான் அப்படிங்கறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 இணைப்பினையும் சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சகுந்தலா ஜெயின்புரம் மேடம்.
0: ஓகே சகுந்தலா, சொல்லுங்க உங்களோட சூப்பர் சீக்ரெட் பவர்னா என்ன சொல்வீங்க?
1: மேடம் நான் படிச்சு 45 வருஷம் ஆச்சு. படித்த காலத்துல இருந்து மாத்திங்கவே ரெயின்போ பந்தலையில சொல்லிட்டு வரேன் மேடம். புராணம் இது எல்லாமே சொல்லிட்டு வரேன்.
0: சூப்பருங்க.
1: பப்படி இது எல்லாமே சொல்லிட்டு வரேன் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் கருத்து சொல்லுமா? நீங்க
1: என்ன
0: கருத்து சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான் சிலப்பதிகாரத்துல மதுரை தாண்டத்துல கண்ணகி வளக்குறைத்த காயில வேகமா
0: சொல்லிடுறேன். சொல்லுங்க.
1: நேரா மன்னா செப்புவல் உடையேன் எல்லது சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளரு புங்கன் தீர்த்தோ நன்றியும் கடைமணி நடுநா நடுந்த ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு கூட தாங்கன் அரும்பறவை புதலுடைய ஆளியில் முடித்தோன் பெரும்பயர் சுகாரின் பதியே ஊர் தேசா சிறத்தை இசையுழந்து பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்கள் வேண்டி உள்வினை திறப்ப தூய்களன் மன்னான் இன்னகர் புகுந்து

0: கூட்டா சிலம்பு பதங்கள் வேண்டி உன்பால் கொடைக்கல் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன்
1: பெயரே. ஓகேங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: மூன்று முடிச்சு படத்துல வசந்த கால நெறிகளிலே வைரமணி நீரழைகள் நீரழைகள் நீரிலே.
1: சகுந்தலா, அருமையா பாடுறீங்க, நிறைய புராணங்கள் எல்லாம் சொல்றீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அழைத்ததற்கு. உங்களுக்காக பாடலும் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: 8:48 ஆகக்கூடிய வேளையில நாம கேட்டுட்டே இருக்கோம் சிநேகிதியே. நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: பணத்தின் மேல் பல பேருக்கு பற்று, அதனால் அழைகிறார்கள் ஊரை சுற்றி. கோடி கோடியா சேர்த்தும் திருப்தி அற்று, இன்னும் இன்னும் தேவை என்று வேண்டி பெற்று, அமைதியை இழந்து நிம்மதியை விற்று, கல்வியை நல்லபடியாக கற்றால் அதன்படி வாழலாம். இதெல்லாம் பணம் வந்து நம்மளுக்கு பொருட்டே இல்லை அப்படிங்கறத.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பா இருக்கு. சரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு மஜினு படம் முதல் கனவி
0: மறுபடி ஏன் வந்தாய், அந்த பாட்டு உங்களுக்காக. நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திற்காக. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன், நெல்லை அருள்மணி இவங்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவர்களின் குரல்களில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இதயம் தொட்ட இனிமையான கானங்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். இரு துருவம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகள்ல, சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல பாடல் இதோ.

பசுமை மாறாத நினைவுகளின் ராகமாய் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நேரம் பகல் 1:13. அடுத்த பாடல் கேட்கலாம். பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையமைப்பில் பி. சுசீலா குரல்ல பாடல் இது.

0: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். பாவை விளக்கு திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஏ மருதகாசி வரிகள்ல சி எஸ் ஜெயராமன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: கண்ணசை

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நேரம் பகல் 1:22. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரின் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TR ராமலிங்கம் குரல்ல பாடல் இது.

நேரம் பகல் 1:26. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். ஆலயமணி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி குரல்ல பாடல் ஒலிக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் பகல் 1:30. அதாவது ஒரு புதிய துவக்கம், இனிய ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வாரமாக கேட்டுட்டு இருப்பீங்க, அதாவது மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியில், முகநூல் பக்கத்தில் மதுரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஐடியில் நம்ம நிலையத்தின் சார்பாக 3 கேள்விகள் கேட்போம். அதாவது 3 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காமன் க்வெஸ்சன், இன்னொன்று வந்து ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன், பொது அறிவு சார்ந்த வினாவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். இப்படி இந்த 3 கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்டிருப்போம். இந்த 3 கேள்விகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய பதில்களையும் இல்லை அந்த கேள்விக்கான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா, இந்த 1:30 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்களையும் அதுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்களுடைய பெயர்கள் வந்து ஒலிக்க செய்யலாம். அப்படி நேற்று என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்ப்போமா. அதாவது முதல் கேள்வியாக, உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியும், அப்புறம் திரைப்படத்தில் வரும் எந்த ஒரு கதாபாத்திரத்துடன் ஒரு நாள் வாழ வேண்டும் என்றால் யாரை தேர்வு செய்வீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா எது அப்படிங்கிற 3 கேள்விகள் நேற்று கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். முதலாவதா அந்த GK க்வெஸ்சனுக்கு யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் உள்ள ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா எது? இந்தியாவிலேயே உலகத்திலேயே தண்ணீருக்கு மேலே மிதக்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய பூங்கா அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீபுல் லாம்ஜாவோ தேசிய பூங்கா தான். மணிப்பூர் மாநிலத்தின் லோக்தாக் ஏரிக்கு நடுவில் தான் இந்த மிதக்கக்கூடிய பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். உஷா முத்துராமன், அதுக்கப்புறம் கைத்தறி நகர் RS துவாரகன், அனந்த நாயகி, அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து பிரமீளா தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் காரைக்கால் நிறவியிலிருந்து எண்ணம் நச்சுப்பிள்ளை, தேவனூர் ஜோதிலட்சுமி, ஜோதி பாஸ், மதுரை சோ சண்முக சுந்தரம், பாபு முள்ளக்காடு, மணிகண்டன் நம்பி, அன்பு ராணி அப்படிங்கிறவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மயிலாடுதுறை குத்தாலம்லிருந்து சிவசுப்பிரமணியம். மதுரையிலிருந்து அன்பு செல்வி அப்படிங்கிறவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரதுரை, அறந்தாங்கி ஐயப்பன், அப்துல் ஜலீல், குருபரன், ஜனார்த்தனன், வெங்கடேஷ் பாபு, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், புஷ்பா கணேசன், பழனிசாமி, அதுக்கப்புறம் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் அவர்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அவர்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னா மதுரை பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் போய் இன்றைக்கான கேள்விகளும் பதிவிட்டாச்சு, 3 கேள்விகள் பதிவிட்டாச்சு, அதற்கான பதில்களை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா நாளைய நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்களும் கேட்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

அதாவது ஃபேஸ்புக்கில் முகநூல் பக்கத்தில் மதுரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஐடியில் நம்முடைய ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சார்பாக 3 கேள்விகள்

பதிவிட்டிருந்தோம். அதில் இரண்டாவது கேள்வியாக என்ன அப்படின்னா, உங்கள் ஓய்வு நேரத்தை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு நிறைய நேயர்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கேட்கலாம். அனந்த நாயகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு நேரத்தை புத்தகங்களுடன் செலவழிக்க ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, செல்ஃபோனுடன் தான் நிறைய நேரம் செலவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாரகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது ஓய்வு நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபட விரும்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் மதுரை வானவில் பண்பலையோடு எப்போதும் இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை திருநகர்லேருந்து பி எஸ் ஜனார்த்தனன், மதுரை பண்பலை கேட்டுட்டே புத்தகங்கள் படிப்பது என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து அன்புராணி, புத்தகம் படித்து கொண்டு பாடல்கள் கேட்பேன் அப்படின்னு இருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், கலைஞர் நூலகம் சென்று புத்தகங்கள் எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்திலிருந்து என்னம் சுமதி வந்து வானொலி கேட்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அன்பு செல்வி, மதுரையிலிருந்து செய்தித்தாள் வாசிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி பாஸ் அப்படிங்கிறவங்க, வானொலி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் வந்து பாடல்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரமீலா தமிழ்செல்வன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்தித்தாள் படிப்பது, வானொலி கேட்பது, என்னுடைய தோழியுடன் ஜாலியாக பேசுவது, இந்த மாதிரி செயல்களெல்லாம் என்னுடைய ஓய்வு நேரத்தை செலவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குத்தாலம் சிவசுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நூலகம் சென்று செய்தித்தாள்கள் படிப்பது, பண்பலையில் பாடல்கள் கேட்பது, அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ்வாணியில் மாநில செய்திகள் கேட்பது, நடைப்பயிற்சி செய்வது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழனி வேல் அப்படிங்கிறவங்க வந்து ரேடியோ கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு நேரத்தில் இனிமையான இசை கேட்பதில் தான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவநாதன் வந்து தகவல்கள் படிப்பது, ஃபோனில் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகங்கள் படிப்பேன், வானொலி கேட்பேன், பிடித்த விளையாட்டுகள் ஏதாவது இருந்தால் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிளாசிக் பாடல்கள்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க.

நேரம் பகல் 1:45. அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து மதுரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஐடிக்கு கீழே நம்ம வந்து 3 கேள்விகள் நிலையத்தின் சார்பாக பதிவிட்டிருந்தாங்க. அதில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த கேள்விக்கான கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஊடல வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடைய பாடல்களும் கேட்டுட்ருக்கோம். அப்படி அடுத்ததா 3வதா திரைப்படம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, திரைப்படத்தில் வரும் எந்த ஒரு கதாபாத்திரத்துடன் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்றால் யாரை தேர்வு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்காக யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அனந்த நாயகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாசமலர் படத்தில் வரக்கூடிய அண்ணன் ராஜுவுடைய தங்கையாக ஒரு நாள் மட்டுமாவது வாழணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் ஒரு நாளாவது வாழ ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 36 நிலை படத்தில் வரக்கூடிய ஜோதிகா கதாபாத்திரத்தில் ஒரு நாளாவது வாழணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரமீலா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்துலேருந்து எண்ணம் சுமதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய தருமி கதாபாத்திரத்தில் வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கையிலிருந்து கிறிஸ்டி பச்சை விளக்கு படத்தில் சிவாஜியின் நண்பராக வரும் நாகேஷ் ஐயாவின் பாத்திரத்தில் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை திருநகர்லேருந்து BS ஜனார்த்தனன் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் வரக்கூடிய டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்த நாகேஷ் அவங்களுடைய கதாபாத்திரத்தில் ஒரு நாளாவது வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை சோ சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, GD நாயுடு அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய அறிவியல் அறிஞர் GD நாயுடு கதாபாத்திரத்தில் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரையிலிருந்து அன்பு செல்வி அப்படிங்கிறவங்க காரைக்கால் அம்மையார் படத்தில் வரக்கூடிய அம்மையாரோட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருணாச்சலம் படத்தில் வரக்கூடிய மகன் ரஜினியாக ஒரு நாளாவது வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜீவநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாயகன் திரைப்படத்தில் வரக்கூடிய வேலு நாயக்கரின் உதவியாளராக அல்லது மகனாக ஒரு நாளாவது வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேயர்கள்லாம் பதிவிட்டிருக்காங்க.

இனி என்னன்னா, இன்றைக்கான கேள்விகளையும் நம்ம வந்து பதிவிட்டாச்சு. என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழில் முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம் எது? அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வியா, உங்கள் வாழ்வின் திருப்பு முனை யார்? மூன்றாவதா பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, ராணி துர்காவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? இதற்கான பதில்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை இந்த கேள்விக்கான கருத்துக்களை நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் மதுரை பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்க ஐடியில் நீங்கள் போய் இந்த கேள்விகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். நாளைய நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்களும் கேட்கலாம்.

0: என்னது எல்லினோவா?
1: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 2 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண் தாளம் உற்சாகமான பீட்டு இதெல்லாம் சேர்ந்து நம்ம கேட்க போற நிகழ்ச்சி தாங்க தெமாங்கு பாடல். பழைய கிராமத்து மண் வாசனையோட நாட்டுப்புற தாளமும் மண் மனசை வந்து மயக்கிற வரியோட இதோ ஒளிபரப்ப இருக்குது தெம்மாங்கு பாடல். முதல் பாடலாக காமக்குடியனோட வரிகளில் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களோட குரலில் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வந்துடும் நேயர்களே.

நேரம் 2:06 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்மனதை மயக்கும் மாயாஜால பாடல்களாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தேமாங்கு பாடல்கள். தேமாங்கு பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல ஒரு புத்துணர்ச்சி வருங்க. அந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்றதா இருக்கட்டும், அந்த மலைச்சாரலாக இருக்கட்டும், அந்த பாடலை கேட்கும் போது பழைய காலத்து நினைவுகள் எல்லாமே நம்ம மனசுல வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க. அடுத்த பாடலாக வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து வாலியோட வரிகளில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரலில் ஏதோ பாடலை கேட்டுட்டே இருங்க நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோங்க தெமாங்கு பாடல்கள். ஒரு சில பாடல்களை நம்ம கேட்கும் போது அந்த பாடல்களோட வரிகளாக இருக்கட்டும் சரி, அந்த பாடல்களில் இருக்க நம்ம அந்த விஸ்வலாக இருக்கட்டும் சரி, நம்ம என்னமோ அந்த பாடல்களுக்கு நம்மளே ஒரு கனெக்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு சில பேத்துக்கு அந்த பாடல்களை டெடிக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பாடல்களுக்குரிய வரிகள் வந்து நம்மளுக்கே இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் தெம்மாங்கு பாடல்களை. அந்த பாடல்களில் அடுத்த பாடலாக செந்தமிழ் பாடு திரைப்படத்தில் இருந்து SPV பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் இதை கேட்டுட்டு வந்துடுவோம் நேயர்களே.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. ஆமாங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கோம் தெமாங்கு பாடல்கள். இன்னைக்கு தெமாங்கு பாடல்ல ஒரு பாடலோட மெமரிஸை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கோங்க. சில பாடலை நம்ம கேட்கும் போது நம்மளோட பழைய நினைவுகளுக்கே கூட்டிகிட்டு போயிடும்னு கூட சொல்லிடலாங்க. நம்மளோட ஓல்டு மெமரிஸ், அதாவது ஸ்கூலில் நம்ம படித்ததாக இருக்கட்டும் சரி, அந்த பாடலை நம்ம கேட்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பாடலை நம்ம பாடியிருப்போம்ல அப்படின்ற ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் சரி, பஸ் பயணத்தில் நம்ம வந்து அந்த பாடலை கேட்டிருப்போம் அந்த மெமரிஸாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்க நினைவுகள் வந்து அந்த பாடல் வந்து நமக்கு தருதுன்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த மாதிரி மெமரிஸோடு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க தெமாங்கு பாடல்கள். அடுத்த பாடலாக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோஜ் வர்ணதா குரலில் ஒரு பாடலை கேட்டுட்டே வந்துடுவோங்க. தொடர்ந்து பேசுவோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்.

நேரம் 2:25:54 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க தேமாங்கு பாடல்கள். இன்னைக்கு தேமாங்கு பாடல்கள்ல நம்ம எதை பத்தி பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு பாடலோட மெமரிஸை பத்தி தாங்க பேசிட்டே இருக்கோம். ஒரு சில பாடல்கள் வந்து எல்லா மெமரிஸையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. நம்மளோட எமோஷனையும் கேரி பண்ணுதுங்க. ஒரு சில பாடல்களை நம்ம கேட்கும் போது நம்மளே அறியாமல் அழுகை வரும், நம்மளே அறியாமல் சிரிப்பு வரும், நம்மளே அறியாமல் புத்துணர்ச்சி கூட வருங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோங்க. ஒரு சில பாடல்கள் வந்து, அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிபரப்பு பண்ண பாடல்கள்லாம் இப்போ நம்ம வந்து நம்மளோட பழக்கத்துக்கு கேட்டுகிட்டே இருக்கோங்க. அந்த பாடல்களோட புத்துணர்ச்சியாக இருக்கட்டும் சரி, அந்த பாடல்களோட விஷுவலாக இருக்கட்டும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கோ நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே அருமையாகவும் சரி, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக தெமாங்கு பாடல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறது வந்து புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இருந்து ஜானையோட குரலில் நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்து இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: நேரம் 2:33 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க தெமாங்கு பாடல்கள். தெமாங்கு பாடல்களில் ஒரு பாடலோட மெமரிஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில பாடல்கள் வந்து நம்மளோட அழுகையை வந்து வெளிப்படுத்தும், சில பாடல்கள் வந்து நம்மளோட உற்சாகத்தை வெளிப்படுத்தும், சில பாடல்கள் வந்து நம்மளோட கோபத்தை வெளிப்படுத்தும், சில பாடல்கள் வந்து நம்மளோட பழைய நினைவுகளுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு கூட சொல்லலாங்க. நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கோம், நம்மளையே நம்ம மெய் மறந்து கேட்கக்கூடிய பாடல்கள் கூட நிறைய பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் கேட்டுகிட்டே இருக்கோங்க. அந்த பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடலாக கங்கையம்பரனோட வரிகளில் அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம் நேயர்களே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

நேரம் 2:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க தெமாங்கு பாடல்கள். இன்னைக்கு தெமாங்கு பாடல்கள்ல நம்ம எதை பத்தி பேசிட்டே இருக்கோம்னா, ஒரு பாடலோட மெமரிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பாடலுக்கும் நம்மளுக்கும் இருக்க மெமரிஸை பத்தி. சில பாடலை கேட்கும் போது நம்மள அறியாமலே அந்த பாடலோட வரிகள்ல முணுமுணுக்கு தோணும். சில பாடல்களை கேட்கும் போது நம்ம தாண்டா இந்த பாடல்களுக்கு உரியவங்க, நம்ம தான் இந்த பாடலோட சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கேட்டதுக்கப்புறம் பாத்ரூம்ல கூட சரி, போகிற வழியில சரி, உட்காந்துருக்கும் போது சரி,

படிக்கும் போதும் சரி, வேலை பார்க்கும் போதும் சரி, நம்மளை அறியாமலே அந்த பாடலோட வரிகள் வந்து நம்மளோட மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்குன்றது கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இடம் பெற்றுக்கோங்க. சில பாடல்கள் வந்து எப்பயுமே மறக்க முடியாதுங்க. நம்ம அந்த பாடல்கள் வந்து கேட்க மறந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட தாண்டி கூட அந்த பாடல்களோட பீஜியமாக இருக்கட்டும் சரி, சில வரிகள், அதாவது நடுவிலிருந்து ஒரு வரிகளை கேட்கும் போது கூட நம்மளை அறியாமலே அந்த நினைவுகளாக இருக்கட்டும் சரி, அந்த வரிகளை நம்ம பாட தொடங்கிடுவோங்க. அதே அந்த வாசனையில் மண்வாசனை திரைப்படத்தில் இருந்து வைரமுத்தோட வரிகள்லேருந்து அடுத்த பாடலை கேட்டுட்டு வந்துடுவாங்க தெமாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:45, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க தெம்மாங்கு பாடல்கள். இன்னைக்கு தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டே இருக்கோம்னா, ஒரு பாடலோட மெமரிஸை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். ஒரு பாடலை கேட்கும் போது நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம கேரி பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிட்டே இருந்தேங்க. இப்போ சில பாடல்கள் கேட்கும் போது நம்மளை அறியாமலே நம்ம கால்கள் வந்து ஆட தோணுங்க. அது எந்த இடம் அப்படின்றத கூட நம்ம கவனிக்க மாட்டோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பொது இடத்துல இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் கூட நம்ம காலை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அசைச்சிக்கிட்டே இருப்போங்க. ஏன்னா அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு நம்மளோட மனதில் வந்து ஆழமான ஒரு வைபையை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. சில பாடல்கள் கேட்கும் போது நம்மளை அறியாமலே அந்த பாடல்களோட பாட்டை பாடிக்கிட்டே நம்ம ஆட சொல்லுவோங்க. அந்த பாடல்களோட வரிசையில் அடுத்த பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து கங்கை அமரனின் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியோட குரலில் இதோ பாடல்களை கேட்டுட்டே இருங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க தெமாங்கு பாடல்கள். தெமாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இதோ.

பேட்டை, எம்ஜிஆர் நகர், செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரையர் எஸ்டேட், ஆலந்தூர், பெரியாறு, பார்வுட், மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கேளம்பாக்கம், இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், குளப்பாக்கம் ஏஆர்ஜி, செம்பரம்பாக்கம், 4 முக்கு, செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, மணலி நியூ டவுன், சென்னை, வளசரவாக்கம், இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 2:54. இதுவரைக்கும் நம்ம தெமாங்கு பாடல் நிகழ்ச்சியில் ஒரு பாடலோட மெமரிஸை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன், அகிலாண்ட ஈஸ்வரி. அடுத்ததாக வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உபாசி டிஆர்எஃப்ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி வால்பாறை பிடிஓ, வென்டோர்த் எஸ்டேட் வடபழனி தலா 5 சென்டிமீட்டர், சைதா

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.

சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:03. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் பிற்பகல் 3:40. இதமான ராகங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ராம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் மதுமிதா குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: மெல்லிசையால் நம் மனம் தொட்டு செல்வது மெல்ல வரும் பாட்டு கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தமிழ் எம்ஏ திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் பாடல் இது.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ

0: ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க இறங்கணும்?
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா?

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாமா?
4: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
5: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
6: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
3: அது வந்துனே,
6: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
4: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் பிற்பகல் 3:54. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அழகி திரைப்படத்திற்காக பவதாரணி மற்றும் கார்த்திக் குரல்ல பாடல் ஒலிக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் உங்களின் மனம் விரும்பிய பாடலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். சூரியகலா, நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தலாலிங்கம் நேரில்

ஆய்வு செய்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டானியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வர் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில விளையாட போறோம். என்ன விளையாட்டு அப்படின்னா, பலவிதமான நவரசங்களையும் கொண்ட மாதிரி ஒரு நம்ம டைலாக்ஸ் போடுவோம். அதே டைலாக்ஸ் நேயர்கள் வந்து நமக்கு பேசி காட்டுவாங்க.
1: அதே மாடுலேஷன்ல நேயர்கள் பேசி காட்ட போறீங்க. நேயர்கள் நீங்களும் வந்து பங்கு பெறணும்னா 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்போட அழைக்கலாம். இணைப்புல காத்துட்டே இருக்க
0: முதல் நேயர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறதுக்கு நாங்க காத்திருக்கிறோம். பிரகாஷ்ராஜ்,
1: அகிலாண்டேஸ்வரி மற்றும்
2: சூரியகலா,
0: மூன்று பேரும் ரெடியா இருக்கும் நேர்களே. விளையாடுறதுக்கு நீங்களும் ரெடியா இருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 என்ற முதல் முன்னணி போடு, 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்களில்
2: நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: கமான் டேக் ஆக்ஷன், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு ஆட்டக்களம்ல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது. சந்திக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்கன்னு வராங்க பார்க்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம், ஆர் கோபி பரமக்குடியில இருந்து.
0: ஆர் கோபி பரமக்குடியில இருந்து ரெடியா இருக்கீங்களா?
5: நீங்க
0: என்ன
6: வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னா அர்த்தம், அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்பேன், கூண்டுல கூட பாத்திருப்பேன். கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியார் என்ன வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா

0: ஆக்சிஜன் பேட்டரியா? அதுக்கு ஒரு ஜாபம் வர மாட்டேங்குது சார்.
1: தூக்கல தூக்கல என்னது தூக்க,
2: இந்த சிங்கத்தை
1: அந்த சிங்கத்தை அதுல இருந்து மட்டும் சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். உங்க வாய்ஸ்ல கேப்போம்
2: சிங்கத்தை.
1: சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப,
2: கூண்டுல
0: பாத்திருப்ப, கூண்டுல பாத்திருப்ப, நேர்ல பாக்குறியா? நேர்ல பாக்குறியா?
1: வேற வேற சாமி, நீங்க அங்கே இருந்து சாமி.
2: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: வேற லெவல்ல இருக்காங்க நம்ம நேயர்கள் எல்லாம். அடுத்து கமான் டேக் ஆக்சன் நிகழ்ச்சியில விளையாடுறது ரெடியா இருக்காங்க. அதனே வருக, வணக்கம.
3: வணக்கம.
1: வணக்கம்.
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார், ரெடியா இருக்கீங்களா சார்?
3: ரெடியா இருக்கேன். நல்லா அருமையான டைலாக் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க.
1: சூப்பர் சார். அப்ப கமான் டேக் ஆக்சன்.
4: அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள்
1: முருகன் சார் ரெடி.
3: அசோக், இன்னையில இருந்து உன் டைரியில குறிச்சு வச்சுக்க, இந்த இந்த அண்ணாமலையை நண்பனைத்தான் பாத்திருக்க, இன்னும் நீ விரோதிய பார்க்க போற. இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்க.
2: குறிச்சு வச்சுக்கிறான், குறிச்சு வச்சுக்கிறான். அடுத்து
1: அடுத்து அவ்வளவுதான்.
4: இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னில இருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பமாயிடுச்சு. என் பேர் அண்ணாமலை இல்லடா.
1: ஆக்சன்.
3: அசோக், இதுவரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனைத்தான் பாத்துருக்க, இனிமே இருபதிய பார்க்க போற. இந்த நாள் உன் தைரியில குறிச்சு வச்சுக்க. அண்ணாமலை இல்லடா
1: வேற. அண்ணாமலைடா,
2: முருகன்டா,
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: நீங்க இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்.
1: இந்த நேரம் இனி நேரம் நாளை 4:09 ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேய சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால்.
1: ஈஸ்வர்லால் ஐயா, ரெடியா இருக்கீங்களா
5: சார்? என்ன கால சார், பிரகாஷ் சார் என்ன சார் லீவு போட்டீங்களா ரெண்டு நாள்? நாளே காணாமே. நான் கூட வளைய வச்சு தேர்றேன்.
1: வந்துட்டேன்ல, வந்துட்டேன்ல. உங்களுக்காக டைலாக் ரெடியா இருக்கு.
2: வந்துட்டேன்டா, திரும்பி வந்துட்டேன்டான்னு வந்துட்டேன்.
1: உங்களுக்காக டைலாக் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கீங்களா சார்? தெளிவா கேளு. ஓகே.
6: ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி
1: ரெடியா இருக்கு சார், சொல்லுங்க சார்.
5: ஏலோகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இன்ஸ்பெக்டர் போலீஸ் என்னமா சொல்றாரு. ஒரு
1: ஆண்
6: ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி
5: ஒரு ஆணும் பெண்ணும் மலையாளம் மதம் மாறி
1: மலையாளி
5: மலையாளத்துல தெரியலையே,
2: மலையாளத்துல
5: பிரகாஷ் ராஜ் என்னை மாட்டி விட்டுடீங்க.
1: ஈ லோகத்திலே ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்தினாலே அப்படின்னு வருது. சூப்பர். இனிமே ட்ரை பண்ணுங்க சொல்லலாம் சார். சூப்பர், அருமை அருமை. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:11. இது உற்சாகமான நேரமாக இருக்குது. நேர்கள் தங்களுடைய கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆட்டக்கிழமை விளையாடுங்க. இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் கமான்

0: டேக்
1: ஆக்ஷன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம ஆட்டக்கலை நிகழ்ச்சியில இணையலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: நேரம் மாலை 4 மணி
1: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: அதாவது ஓணம் ஸ்பெஷல்ல, அதனால ஈஸ்வரலால் சார் அழகா ட்ரை பண்ணு.
1: அழகா ட்ரை பண்ணாரு. ஆனா வந்து அடுத்த
0: நேர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா
1: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: ஆனந்தகுமார் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சூப்பர். நேரம் மாலை
1: 4:14 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: நடிப்பா
3: ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால், ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் எவ்வளவோ முயற்சி
1: சொல்லுங்க.
2: எம்எஸ் பாஸ்கர் சார நேரம் இங்க வர
1: சொல்லிடுறேன். வர சொல்லிட்டு
0: இன்னும் ஒரு தடவை. ஓகே, சூப்பர் டைலாக். இதெல்லாம்
3: ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால், ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் எவ்வளவோ முயற்சி
0: கோபால் ரெடியா?
1: கோபால் எப்படி சொல்றாங்க?
0: பாலமோகன் சார் கண்டிப்பா நீங்க அழகு ஒரு வார்த்தையா ட்ரை பண்ணணும். ரெடி
2: லதா, என் கூட ஆடி பாடினது எல்லாமே நடிப்பா. இல்லை கோபால், இல்லை சார், போதும் சார், இதுக்கு மேல
0: ராணி
4: விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க
4: ராணி. இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல.

0: நேரம் மாலை 4:22 மணி ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஓணத்துடைய அப்படியே என்ன வைப்ல வந்து ஓணத்துடைய ஆஷ்மாஷங்களானும் ஆகா, அதனால சூப்பரா சாங் கேட்டு முடிச்சோம். நரசிம்ம படத்துல ஒரு அழகான பாடல். இப்போ நம்ம நாடு இருக்கோம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில.
1: Come on,
0: take action. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. சூப்பரா வந்து நம்ம போடக்கூடிய டைலாக்ஸ் நேரில் அப்படியே சூப்பரா விளையாடிட்டு
1: இருக்காங்க. அதே நவரசத்தோட அவங்க மாடுலேஷனோட மாடுலேஷன் மாறாம
0: சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு,
1: அழகா இருந்துச்சு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திச்சிருவோம். வருக வணக்கம்.
0: விளையாட்டு
1: இப்ப விஜயலட்சுமி எப்படி பேசுறாங்க,
0: சூப்பரா பேசுவாங்க பாருங்க. ஓகே ரெடியா இருக்காங்க. ஓகே ரெடி, ப்ளே பண்ணுங்க.
2: என்னடா வெக்கமா, புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சரிடா சரி,
0: கம் ஆன் டேக் ஆக்சன்.
1: இன்னும் ஒரே ஒரு தரங்க அதே வாடலேஷன் பண்ண போறாங்க.
2: என்னடா வெக்கமா, புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சரிடா சரி
0: ரெடி
1: ஆக்சன்.
3: என்னடா பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா, வளர்த்த பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா,
0: பிள்ளைங்க வந்திருக்காங்க சோறு போடுறாங்க.
1: சந்திச்சிடலாம்.
0: வருக வணக்கம்.
4: என்ன வேலையொட்டு தூக்கிட்டீங்கன்னா அர்த்தம், சிங்கத்தை போட்டோல பாத்துருப்ப, சினிமால பாத்துருப்ப, டிவில பாத்துருப்ப, ஏன்ல கூட பாத்துருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தரமா தனியார் என்ன வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1 ரன்
1: சொல்லிடலாமாங்க ஐயா, ஆக்ஷன் சொல்லிடுவோமா நாங்க.
5: அதான் என்னை பாத்துட்டீங்க பயந்துட்டீங்கன்னா என்னை விட்டு உடையாத்துட்டே அர்த்தம்.
0: அழகா ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துகள் சக்திவேல், வாழ்த்துகள்.
1: நீங்கள் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: மதுரை எங்க இருந்து பேசுறீங்க ஐஸ்வர்யா, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க மதுரையில?
3: மேல் அனுப்பான்
0: ஐஸ்வர்யா பேசுவீங்க. ரெடியா இருக்கீங்களா?

0: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான்.
1: சொல்லிருங்க ஐஸ்வர்யா மேம்.
2: சொல்றேன் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, பாஷா பாஷா நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்.
3: இப்ப கைவிட்டானோ, இப்ப கைவிட்டானோ.
1: முன்னாடி
3: வருமே சொல்லுங்க.
1: முன்னாடி
3: ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்ல
4: போடுங்க.
3: உயரத்துல
5: எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனால தான் நான் உயரத்திலேயே
3: இருக்கேன்.
4: இன்னொரு
1: தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க.
4: உயரத்துல இருக்கிறவன் உயரத்துல இருக்கேன்.
1: கம்பீரமா இருக்கிறது இப்ப சோகமாயிருச்சோ.
3: உக்ரமானியன் சார்,
1: உக்ரமா வரும் நினைச்சோமே பேருக்கு ஏத்த
3: மாதிரி. அதனால ஓஹோ, நீங்க கவனிக்கணும் அகிலாண்டி. சரி, சூப்பரா சார், நீங்க அருமை சார், வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஓகே, நேர மாலை 4:29 ஆயிட்டு இருக்குது. அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே. இது ஆட்டக்களம்.
6: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: ஓணம் வைப் இப்பே வந்தாச்சு. அதனால் சூப்பர் சூப்பர் பாட்டெலாம் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில்
1: கமான்
0: டேக்
1: ஆக்ஷன்
0: அதான் வந்துட்டிருக்கான விளையாட்டு. நம்ம அழகான டைலாக்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி டைலாக்ஸை நேர்களும் பேசி காட்டுறாங்க.
1: அதே மாடுலேஷனில் நேர்களுமே பேச முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து முயற்சியை வந்து பண்ணிட்டே இருக்க நேர யாருன்றது
0: ஆமாம் நேர்கள் சந்திக்க விளையாட வரக்கூடிய எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம்.
1: 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்போட இணையலாம். இணைப்பில் இணையக்கூடிய
0: அடுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து? பழனி ஐயம்பாளையம் கணபதி. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான டைலாக் இதோ கேளுங்க.
2: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் வைக்க விடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி எழுத்தா பேசு. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா.
1: கம்பீரமா சொல்ல போறாங்க பாருங்க சார். சொல்லுங்க சார்,
0: பேசுங்க.

0: எனக்கு தெரிஞ்சது நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. இதுக்கு மேல வார்த்தை பேசுனா நாட்டு இழுத்து வச்சு அறுத்துருவேன்.
1: பேசல சாமி, நாங்க பேசல. முன்னெடுக்கிறது பின்னையும்
2: பின்னையும்
1: ஒரு அழகான டைலாக் உருவாக்கிட்டீங்க. இன்னும் ஒரு தடவை ஓகே ட்ரை பண்ணலாம். உங்களுக்காக மீண்டும் ஒரு நாங்க ப்ளே பண்றோம். சூப்பரா சொல்றீங்க, அப்படியே கேட்டு சொல்லுங்க. ஓகே
3: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் தாக்க வைக்க விடுவேன். என்ன பார்த்தா எச்சு முழுகிற பயணி எழுத்தா பேசு. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா.
1: ஓகே சொல்லுங்க.
0: தீர்ப்பு மாத்தி சொல்லு, நிறுத்துடா. என்ன பார்த்தா எச்சு முழுகிற பயணி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா நாட்டை இழுத்து வச்சு எடுத்துருவேன்.
2: விஜயகுமார் சொல்லிருப்பாங்க. நீங்க வந்து நம்ம எக்ஸஸா டயலாக் வந்து
1: போட்டு
2: அருமையா முயற்சி பண்ணீங்க ஐயா. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாரு இங்க இருந்து?
5: எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும்
1: மறந்து ஓகே. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை
5: சார் கண்ணா, எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
2: இப்ப சொல்லுங்க.
4: சொல்றேன் சார் கண்ணா, உன்னை எல்லாத்துக்கும் எதுக்கு பிடிக்குது தெரியுமா?
1: நீலாம்பரி சொன்னது ஒண்ணு, பஞ்சவரணம் சொல்றது ஒண்ணு,
2: இனிமேல் வந்து பஞ்சவரணம் சொல்றது
1: மாத்திக்க வேண்டியதா.
2: ஸ்டைலும் அழகும் உன விட்டு போகவே
4: சொல்றேன்
2: மேடம்.
1: சொல்லுங்க
4: உன்னைய எல்லாத்துக்கும் எது பிடிக்குது தெரியுமா? செய்த அழகும் போகவே இல்லை.
2: எங்க போகல?
4: அதனால கொஞ்சம் பிடிக்குது.
1: நேர்களுக்காக இந்த விளையாட்டு கூட அதுக்காக தான் நேரத்தை ஒதுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆட்டக்களம். அதனால அடுத்த நேயர் யார் எங்க வராங்க பாக்கலாம். வருங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து ஐயா?
6: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரை கிராமத்துல இருந்து மாயக்கணன் பேசுறீங்க.
1: எந்த திருமங்கலம், எந்த எந்த கிராமம் சொல்றீங்க?
7: இன்னைக்கு அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது தலைவரே.
1: ரெடி.
2: இப்ப எப்படி சொல்றாங்க?
4: நீங்க
2: சொல்லிடுவீங்கன்ற தைரியம் இல்ல போட்டோம் நாங்க.
4: நன்றி
1: நன்றி. இல்ல சொல்லிட்டு போங்க. எங்க போறீங்க?
6: அப்புறம்
1: இன்னொரு முறையை
6: சொல்லுங்க.
1: எனக்கு அது போதும் புரியல. தெளிவா கேட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா?
6: நன்றி நன்றி.
1: ஓகே ஒருத்தர் கேளுங்க. அப்படியே
7: இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட்டு.

0: இப்ப சொல்லுங்க.
1: ஓகே தலைவர், நன்றி தலைவர், நன்றி தலைவர்,
0: அருமையாக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: நேரம் மாலை 4:42 ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: ரெடியா இருக்கீங்களா காசிமாயினையா?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்கு டைலாக் போலாமா?
2: சொல்லுங்க,
1: உங்களுக்காக ஏதோ கேளுங்க டைலாக் சார்.
3: என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? கல்ல டிஃபன் கூட சாப்பிடல.
1: சொல்லிருங்க.
4: குமரன் ரெடியா இருக்கீங்களா?
5: என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.
6: என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.
4: ரொம்ப
0: ரொம்ப சூப்பராவே அதே மாடுலேஷன்ல சிவாஜி சார் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியே நீங்க வந்து சொல்லிருக்கீங்க.
1: சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு.
0: சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு.
1: வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரமாலை 4:45.
0: அதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் இணையலாம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
9: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
8: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:50 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம விளையாண்டுட்டே இருக்கோம். அதிரடியான அட்டகாசமான ஆட்டுக்களம். இன்னைக்கு ஆட்டுக்களம்ல என்ன விளையாண்டுட்டே இருக்கோம் அப்படின்னா,
1: ஆட்டுக்களம் இன்னைக்கு விளையாடக்கூடிய நிகழ்ச்சி கமான்
0: டேக் ஆக்ஷன், அதுதான் விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம வந்து நேயர்கள்லாம் ஒரு டைலாக் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அதே மாடுலேஷனில் நேயர்கள் வந்து பேசி காமிக்க போகிறாங்க, காமிச்சிட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஏனுங்க வணக்கம்.
1: வாங்குங்க வாங்குங்க வணக்கம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வணக்கங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம்.
1: டைலாக் தேவையில்லை, ஒரு பாஸ்.
0: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து யார் பேசுறது?
3: மலையாளம்
1: ரெடி
0: என்ன ஆக்சன் ஆகும்?
1: அது ஃபர்ஸ்ட் டயலாக் மட்டும் கூட நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயலாக் மட்டும் நாங்க ப்ளே பண்றோம். நீங்க செகண்ட் வேணா ஃபர்ஸ்ட் மட்டும் டயலாக் பேசுங்க.
2: ஓகே. ஒரு தடவை பாருங்க. இறச்சல என்னன்னதுல செல்லல கொஞ்சம் இறச்சலாவே வருது. நீங்க போற டயலாகா வருது.
0: சரி, உங்களுக்கு டயலாக் இந்த இதோ.
2: சரிங்க.

0: இடத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் ஸ்டேட்டே மாறி
1: ஒரே சிரிப்பு மலையா இருக்காங்க.
2: ரொம்ப
3: ஈஸியானதை போடுங்க.
4: எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
5: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது.

0: சரக்கண்ணா, எல்லாருக்கும் உன்னே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது.
2: அதே மாடுலேஷன்ல முனீஸ்வரி சொல்ல போறாங்க. அம்மா ஆக்ஷன்.
3: மின்சார கண்ணா, அழகும் ஸ்டைலும் ஏன் இன்னும் உன்னை விட்டு போகவே
2: போகல?
3: இன்னொரு தடவை கொடுங்க.
2: உங்களுக்காக இன்னொரு தடவை வெக்க வந்துச்சு.
4: இன்னொரு தடவை. ஓகே.
0: மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது.
4: ஓகே ரெடி.
3: கண்ணா, எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிச்சு தெரியுமா? ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகவே
2: இல்லை.
4: வாழ்த்துகள் மேடம். நேரம் மாலை 4:54
2: ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷவாணி மதுரை பண்பலையில நம்ம விளையாண்டுட்டே இருக்கோம்.
4: ஆட்டக்கலம்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா கம் ஆன் டேக் ஆக்ஷன் அதான் வந்து இன்னைக்கு விளையாட்டு சூப்பரா. அடுத்த நேர் யார் வரணும் பார்க்கலாம். மருக வணக்கம். வணக்கம் சார், சொல்றது யாரு? இங்கிருந்து
5: மாவட்டம்
4: ஆலம்பட்டி. ஆலம்பட்டில இருந்து ராமரையா ரெடியா இருக்கீங்களா? ஓகே,
2: உங்களுக்கு ஒரு டயலாக் இது.
6: யாரு செட்டிங்க வேங்கமா ஒத்தேல நிக்க இல்லிருந்த மொத்தமா வாங்கல.
4: ரெடி ஆக்ஷன். ரெடி
2: என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா?
4: ராஜகுலத்துங்கனை விட்டு விட்டாய் அப்படின்னு வரல, அது மாதிரி ஆயிடுச்சு.
2: ஓகே, இணைப்பதே கூட அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான்
7: அசோக், இதுவரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனா தான் பாத்திருக்க.

0: ஃபீமேல் விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னில இருந்தே அழிவு காலம்
1: ஸ்டார்ட் ஆகும் போது.
2: ஓகே சூப்பர், அருமையா விளாண்டுங்க. அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை நேரம் சந்திச்சிருக்கோம்?
1: இன்னைக்கு 19 நேரம் நம்ம சந்திச்சிருக்கோம்.
2: 19 நேரங்கள் கிட்டத்தட்ட சந்திச்சு முடிச்சாச்சு. நிறைவு நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேரம் சந்திச்சு முடிச்சலாம் நினைக்கிறேன். நேரம் மாலை 4:57 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சி நிறைவான நேரம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, கொண்டைமட்டில இருந்து பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கான டயலாக் போடலாமா? ஓகே, உங்களுக்காக இதோ.
1: உங்களுக்காக இன்னொரு முறை
2: பூக்களுடைய வாசமும் மாவழி மண்ணுடைய வருகையும் வீடெங்கும் மகிழ்ச்சி அள்ளி தெளிக்கக்கூடிய இனிய நாளாக வரக்கூடிய ஓணம் திருவிழா இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை அனைத்து நேர்களுக்கும் ஓணம் திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ் ராஜ்
1: மற்றும் அகிலாண்டேஸ்வரி
2: மேலும்
4: சூரியகலா.
2: நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில் குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில்

நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனமயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல். சூரியன் மெல்ல மறைந்து தென்றல் காற்று நம் வீடுகளை தழுவும் இந்த இனிமையான மாலை வேளையில மனதை மயக்கக்கூடிய ஒரு சிறப்பு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் பிரகாஷ்ராஜ். இன்றைக்கி நம்ம மாலை தின்னல் நிகழ்ச்சியில் இந்திய திரையுலகத்துடைய உயரிய விருதான தேசிய விருது பெற்ற சில முத்தான தமிழ் திரைப்படத்தில் தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாடலாக 1977 16 வயதினை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அம்மா இந்த பாட்டுக்காக விருதும் பெற்றிருக்காங்க. அந்த பாட்டு தான் இப்போ கேட்டு ரசிக்க போகிறீங்க. இது உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாமீர்களே.

தமிழ் சினிமாவையே நாலு சவத்துக்குள்ள இருந்து நிஜமான கிராமத்து மண்வாசனைக்கும் திறந்த வெளி வெளிச்சத்துக்கும் கூட்டிட்டு வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் தான் இந்த 16 வயது நிலை. 1977 பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல கமல், ஸ்ரீதேவி, ரஜினி இவங்க நடிச்ச ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஒவ்வொரு பாடலுமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்க. குறிப்பாக இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் பின்னணி பாடகிய ஜானகி அம்மாவுடைய குரலில் சிந்தூர பூவே அப்படின்னு இந்த இப்போ ஒரு பாடல் கேட்டிங்க பார்த்தீங்களா, இதோடைய அற்புதமான ஆலாபனைக்கும் பாடலுக்கும் அன்றைய காலகட்டத்தில் பாடகிய ஜானகி அம்மா அவங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைச்சிச்சு. அப்படி ஒரு அழகான பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்டு முடிச்சிட்டீங்க. நேரமாலை 5 மணி 9 நிமிடம்.

அதாவது நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக கேட்டு ரசித்தோம் செந்தூரப்பூ அப்படின்ற அழகான பாட்டு. செந்தூரப்பூவுடைய வாசத்தோட மனசு அப்படியே கிராமத்து நிலத்தில் உலா வந்துட்டுருக்கக்கூடிய அந்த வேலையில் அப்படியே மெல்ல நகர்ந்து சங்கீத உலகத்தோட உச்சகத்துக்கே இந்த பாட்டு நம்ம கூட்டு போச்சு. சிந்து பைரவி திரைப்படத்தினுடைய பாடல் தான் நம்ம கேட்டு ரசித்து முடித்தோம். 1985 கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் இளையராஜாவுடைய இசையில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு. இசைக்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை அத்தனை அழகாக சொன்ன இந்த படம் இது இளையராஜாவுடைய இசையில். இதுக்கு வந்து இளையராஜாவுக்கான சிறந்த, அதாவது என்ன சொன்ன, சிறந்த இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருது தட்டி சென்றது இந்த படம் தான். அது மட்டும் இல்லாமல் பாடகி கே எஸ் சித்ரா அம்மாவுக்கும் இந்த பாடறியேன் படிப்பறியன் அப்படின்ற இந்த பாடலுக்காக தான் தேசிய விருது கிடச்சிச்சு.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் மாலை 5:15. அடுத்து நம்ம கேட்க ஒரு அழகான ஒரு பாடல், என்ன பாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் திரையுலகத்தில் உடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பில் உருவான திரைப்படம் தான் இயக்குனர் இமயம். பாரதிராஜா அவருடைய கவித்துவத்தில் உருவான திரைப்படம் முதல் மரியாதை. காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் வைகை ஆற்றுடைய தென்றல் காற்றோடு பிறக்கக்கூடிய அந்த அழகான காதலை வார்த்தைகளால் செதுக்கியவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியிலையுமே தென்றல் வீசுவதைப் போல எழுதியிருக்கிறதுக்காக கவிஞர் வைரமுத்து அவங்களுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது இந்த பாடல் கிடைச்சிச்சு. இளையராஜாவுடைய மயக்கக்கூடிய இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், என் பாட்டுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு மனசுக்குள்ளே பூரித்து பாடக்கூடிய ஒரு உன்னதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். மரியாதையும் அன்பையும் நெஞ்சில் ஏந்தி வரக்கூடிய அந்த பொன்னான பாடல் இது. உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

முதல் மரியாதையுடைய கிராமத்து நிகழ்ச்சியை கேட்ட கையோட அடுத்து நம்ம மாலைத்தின்றல் காற்றில் இணைய போவது தமிழ் துறையினுடைய மறக்க முடியாத ஒரு மற்றொரு மாபெரும் காவியமான தேவர் மகன் திரைப்படம். 1992 உலக நாயகன் கமலஹாசனுடைய கதையில பரதனுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் அந்த ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 தேசிய விருதுகளை தட்டி சென்றுச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு விருது நமக்கு இப்போ கேட்கக்கூடிய அழகான பாடல் தான். இளையராஜாவுடைய மெட்டில், வைரமுத்துடைய வரிகளில், எஸ் ஜானகி அம்மா அவங்க பாடின இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கமலஹாசனும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய இந்த உரையாடல் பாடல் தலைமுறைகள் கடந்தும் நம்ம எல்லாருடைய மனசையும் சொக்க வைக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம் அப்படின்னே சொல்லலாம். முத்துப்பாண்டியுடைய காதலையும் பஞ்சவர்ணத்துடைய வெக்கத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான பாடல் இதோ உங்களுக்காக.

இஞ்சி இடிப்பழகினுடைய குடும்பத்தினமான அந்த காதலை கேட்ட கையோட அடுத்து நம்ம மாலைத்தின்றல் காற்றில் ஒரு புதுவிதமான உற்சாகம் தொத்திக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாட்டு இந்திய திரையுலக இசையினுடைய பாதையையே முற்றிலுமாக மாற்றி அமைத்த ஒரு புதிய தலைமுறையினுடைய குரலாக ஒழித்த ரோஜா திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். 1992 மணிரத்னம் உடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படம், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் திரையுலகத்துக்கு அறிமுகமான திரைப்படம். தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது இவருக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு தொடங்குற இந்த பாடலை ஒவ்வொரு வரியிலையும் ஒரு கிராமத்து பெண் குழந்தையுடைய துள்ளலையும் சுதந்திர கனவுகளையும் கொண்டு வந்து வைரமுத்து அவர்களுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதும் கிடச்சிச்சு. மின்சார கண்ணா கூப்பிடுதேன்னு மின்னல் வேகத்தில் பாடிய பாடகி மின்மினி அவர்களுடைய குரல் இன்றைக்கும் நம்ம மனசை இளமையாக்கும். ஒரு சின்ன பெண்ணுடைய சிறகடிக்கக்கூடிய ஆசைகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய அந்த பொன்னான பாட்டு தான் இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். ரோஜா திரைப்படத்திலேருந்து இதோ உங்களுக்காக.

நேரம் மாலை 5:31 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில தேசிய விருது பெற்ற திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன ஆசை தந்த துள்ளலுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாலை தென்றல்ல காற்றுல ஒரு அழகான தூய்மையான ஆழமான காதல் வாசம் வீசப்போகுது. என்னடான்னு கேக்குறீங்களா? அடுத்து நாம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் 1994 சங்கர் அவருடைய இயக்கத்துல பிரபுதேவா நக்மா அவங்க நடிப்புல வெளியான மாபெரும் வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம், காதலன். இதயத்தை தொடரக்கூடிய பாடல் வரிகள் நிறைந்த திரைப்படம். ஏஆர் ரஹ்மானுடைய காந்த இசையில வைரமுத்துடைய வரிகள்ல தமிழ் இசை ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரு அமுத சுரப்பி அப்படின்னே சொல்லலாம். இதயம் ஒரு கண்ணாடி, உன்னை காட்டக்கூடிய கண்ணாடின்னு காதலுடைய நுட்பமான உணர்வுகளை தன்னுடைய வரிகளால் செதுக்கியதற்காக கவிஞர் வைரமுத்து அவங்களுக்கு இந்த பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடைச்சிச்சு. அதோடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சையும் உருக வைக்கக்கூடிய தன்னுடைய இனிமையான குரலால் இந்த பாடலை பாடிய உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு தன்னுடைய முதல் திரைப்பயணத்திலேயே சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது கிடைச்சிச்சு. காதலின் மென்மையும் பிரிவு துயரையும் ஒரு சேர பேசும் அந்த உன்னதமான காவிய பாடல் இதோ உங்களுக்காக.

5:37 நிமிடமாயிட்டு இருக்குது. காதலுடைய மென்மையாக என்ன விலை அப்படின்ற பாடலை கேட்டு உணர்ந்த இந்த மனசு இப்போ மண்ணையும் மனித பாசத்தையும் தேடி கொஞ்சம் கனமான உணர்வுக்கு நகரப்போகுது அப்படின்னு சொல்ல. அடுத்து எந்த பாடல் தேசிய விருது பெற்ற பாடல் கேட்கலாமா? அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடலை இந்த படத்தை இயக்கக்கூடியவர் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் கிராமத்து மண்வாசனையோடும் சமூக விழிப்புணர்வோடும் 1994 வெளியான கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து இதயத்தை புழியக்கூடிய ஒரு அழகான பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஏ ஆர் ரகுமானுடைய ஆழமான இசையில் உருவான இந்த திரைப்பட பாடல் மறக்கவே முடியாத உணர்ச்சி பூர்வமான காவியம் அப்படின்னே சொல்லாங்க. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பிரியக்கூடிய ஒரு பெண்ணுடைய வழியையும் கிராமத்து மக்களுடைய கண்ணீரையும் தன்னுடைய வரிகளால் செதுக்கியதற்காக வைரமுத்து அவங்களுக்கு இந்த பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடச்சிச்சு. அதே போல் தன்னுடைய கம்பீரமான காந்த குரலால் கேட்கக்கூடிய ஒவ்வொருவர் கண்ணீர்களையும் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா நீரை வரவழைக்கக்கூடிய பாடிய அந்த மாதிரி பாடின சுவர்லதாமா அவங்களுக்கு இந்த பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடச்சிச்சு. மண்ணுடைய நேசத்தையும் தாயுடைய பாசத்தையும் நம்முடைய நெஞ்சில் ஏந்தி வரக்கூடிய அந்த பொன்னான பாடல் இது உங்களுக்காக கருத்தம்மா திரைப்படத்திலிருந்தேன்.

ஆகாஷவாணியில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். மாலை தின்றல் இன்னைக்கு தேசிய விருது பெற்ற பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மண்ணோட பாசத்தையும் கண்ணீரையும் பேசின போராளே பொண்ணு தாய் அப்படின்ற பாடலுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாலை தின்றல் காற்றில் ஒரு புத்துணர்ச்சியான இளமை வீசப்போகுது. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் 1997 ராஜீவ் மேனன் இயக்கத்தில் பிரபுதேவா, அரவிந்த் சாமி, கஜோல் இவங்க நடிப்பில் வெளியான இளைஞர்களுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான துள்ளான பாடல் தான் கேட்க போகிறோம். இந்த படம் அன்றைய காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பாடல்களுக்காகவே 4 தேசிய விருதுகளை அள்ளி குவிச்சிச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இந்த பாடலுக்கு வரிகள் பார்த்தீங்கன்னா வைரமுத்து, இவங்களுக்கு சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது இந்த பாடலுக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தாமரை மகளே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலுக்கு, இந்த காந்த குரலுக்காகவே பாடி மறைந்த மாபெரும் இசைக்கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு இந்த பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதும் கிடைச்சிச்சு. துள்ளலும் காதலும் நிறைந்த இந்த பொன்னான பாடல் இது உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம் நீங்களே.

எஸ்பிபி அவனுடைய கம்பீரமான குரல்ல கேட்ட தங்கத்தாமரை தந்த உற்சாகத்தை தொடர்ந்து இப்போ நம்ம மாலைத்தின்றல் காற்றுல பரதநாட்டியமும் கிராமத்து கரகாட்டமும் சங்கமிக்கின்ற ஒரு தூய்மையான காதல் வாசம் வீசப்போகுது. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் 1999 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஹ்மான் மற்றும் விந்தியா அவங்க நடிப்பில் கலைகளின் சங்கமமாக வெளியான சங்கமம் திரைப்படத்திலிருந்தால் இதயத்தை கொள்ளை கொண்ட பாடல் தான் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கவி பேரரசு வைரமுத்துவோடைய வரிகளில் உருவான இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே தேசிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதில் முதல் முறை கிள்ளி பார்த்தேன், முதல் முறை பிறந்தது போல உணர்ந்தேன் அப்படின்னு காதலுடைய முதல் ஸ்பரிசத்தையும் அந்த புது உணர்வையும் தன்னுடைய வரிகளால் அற்புதமாக செதுக்கியதற்காக கவிஞர் வைரமுத்து அவங்களுக்கு இந்த பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடைச்சிச்சு. அதே போல் தன்னுடைய மயக்கக்கூடிய குரலால் இந்த மெல்லிசை பாடலுக்கு உயிர் கொடுத்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் ஆகியோருடைய குரல் கூட்டணி இன்றைக்கும் நம்ம மனசை லேசாகக்கூடிய ஒரு மாயாஜாலம் அப்படின்னே சொல்லலாம். மெய்யான காதலுடைய மென்மையை பேசக்கூடிய அந்த உன்னதமான பாடல் இது உங்களுக்காக ஆகாஷ்வாணியில்.

கேட்க தவிட்டாத தேன் அமுதம் போல. நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்பட பாடல்களுடைய இந்த தொகுப்பு உங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவை தந்திருக்கும்னு நம்புகிறேன். 16 வயதிலே செந்தூரப்பூவியில் தொடங்கி சிந்து பைரவி, முதல் மரியாதை, தேவர் மகன், ரோஜா, காதலன், கருத்தம்மா, மின்சார கனவு, சங்கமம் வரைக்கும் நம்ம மனசை தொட்ட இந்த தேசிய விருது பாடல்கள் எல்லாமே காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இசை பற்றின ஒரு அழகான உண்மை. வார்த்தைகள் தோற்கக்கூடிய இடத்துல இசை பேச தொடங்குது. உண்மைதான் நேர்களே, நம்மால் சொல்ல முடியாத எத்தனையோ உணர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஆழமான துயரத்தையும் வார்த்தைகளை விட ஒரு நல்ல இசை ரொம்ப அழகாக கடத்திடும். அதனால தான் இசை என்பது காதுகளால் கேட்கப்படும் ஒளி அல்ல, அது இதயத்தால் உணரப்படக்கூடிய மொழி. இன்றைய மாலைத்தென்றல் காற்று உங்கள் இதயத்தையும் அந்த இசையால் நினைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில். தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்த நிகழ்ச்சிகளே, இது உங்கள் ஆகாஷ்வாணி.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை
1: அஞ்சலக. பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில் துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சிறந்த ஆசிரியர்களுக்கு டெட் தெருவிலிருந்து விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃபு சொத்துகள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃபு வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தருமபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 101.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1000. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். வருகின்ற மாதம் 4/9/2026 முதல் 15/9/2026 வரை ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறும் என்று ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதி 269 கீழமாட்டு வீதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: வழி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 6:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இல் இனி கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேளை. வீடுகள் தோறும் விளக்கேற்றி இறைவனை பிரார்த்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமுமாய். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு புத்தமுதிய பாடல்களின் தொகுப்பாக இடம்பெறும். 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக அமையும். குழந்தைகளை நீங்களும் உங்களோட திறமையை வெளிக்காட்டணும்னா 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 மதுரையோட முன்னுணைப்பான 0452 என்ற நம்பரில் அழைக்கலாம். பட்டாம்பூச்சிகள் 8:30 இளையோர் உலகம், செய்தொழில் பழகு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி ரஞ்சினி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வர பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒளிபரப்பு இணைதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 ஆரம்பமாகும். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவேக் பாரதி 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
2: போல எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேக்க யாருமே இல்லையா?
3: போலீஸ்காரன் தேவையில்லை.

0: மாட்டிக்கிட்டாங்கல்ல போலீஸ் கிட்ட, அவங்க இவ்ளோ ஸ்பீடா போறதுக்கு அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்க அவங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு, அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 to ₹10,000 வரை அபராதமும், 3 months to 1 year வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 years வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 6:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்தி மாலை வங்கும் பொழுது நாம கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக அந்திப்பூக்கள். இன்னைக்கு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில மழையை பத்தி தாங்க நம்ம பேச போறோம். மழை அப்படின்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. மழையில நனைகிறதுன்றது ஒரு தனி சுகம் அல்லவா? அந்த மழை துளிகளில் நம்ம ரசிக்கும் போதே நம்மளோட மனசுக்கு ரொம்ப இதமாகவே இருக்குங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் நேயர்களே.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

கேட்ட பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில், நாமுத்துக்குமாரின் வரிகளில், கார்த்திக் மற்றும் ஸ்வேதாவின் குரலில், மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்திலிருந்து கேட்டோம் நேர்களே. நேரம் 6:37, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள். அந்திப்புகள் நிகழ்ச்சியில் நம்ம மழையை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம் நேர்களே. மழை அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தை பருவ நினைவுகள் வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்துடுங்க. நம்ம எப்படா மழை பெய்யும், நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, அப்படி இல்லையா ஸ்கூலில் இருக்கும் போது மழை பெய்யும் போது எப்படா நம்ம மழையில் நனைவோம், எப்படா அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம மழையில் டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி நினைவுகள்லாம் இருக்குது நேர்களே. இப்போ பெரியவங்க

போனதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு காஃபியோ டீயோ வச்சுக்கிட்டு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த மழையை ரசிக்கிறதா இருக்கட்டும், சரி நண்பர்களோடு சேர்ந்து அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டே நம்மளோட சந்தோஷமான தருணங்களாக இருக்கட்டும் சரி, அந்த மழைன்றது வந்தாலே வந்து நம்மளோட மனசில் ஒரு புத்துணர்ச்சியை மட்டும் இல்லைங்க, ஒரு உற்சாகத்தையும் ஒரு இன்பத்தோட வெளிப்பாடையுமே வந்து அது வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்லலாங்க. அடுத்த பாடலாக தமன் இசையில் விவேக் வரிகளில் ரஞ்சித் குரலில் ஈரம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வந்துடும். ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருது.

0: நகர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:44 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அந்தி மாலை மங்கும் பொழுதுல அழகிய பாடலாம் நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி தாங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில நம்ம மழையை பத்தி தான் பேசிட்டே இருக்குங்க. மழை அப்படின்னு சொன்னாலே வந்து வெப்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மழை பெஞ்ச உடனே ஐயோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடா, செமையா இருக்குடா அப்படின்ற ஒரு உணர்வு வருங்க. மழை பெய்யும் போது நம்ம மழையில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாங்க. அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த செடி கொடியில் இருக்கிற அந்த மலைத்துளிகளை பார்க்கும்போதா இருக்கட்டும் சரி, நம்ம அந்த சைட் போகும்போது அந்த மலைத்துளிகளில் வந்து நம்ம வந்து கைவிட்டு அதை ஆட்டும்போது அந்த துளிகள்லாம் நம்ம மேலே படும்போது அந்த ஒரு சில்னஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. மழை பெய்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மண் வாசனை வந்து ரொம்பவே அற்புதமாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கும்னு சொல்லலாங்க. அடுத்தபடியாக இந்த பாட்டை கேட்டாலே வந்து மழை ஞாபகம் எல்லாருக்கும் வந்துடுங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடிடும். அந்த வரிசையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ராகுல் நம்பியர் மற்றும் சைந்தவி குரலில் பையா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வந்துடுவோன்னே இருக்கேன். ஆகாஷ்வாணி மதுரையோடு.

நேரம் 6:50 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அந்தி மாலை மங்கும் பொழுது நம்ம அழகிய பாடலாக கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள். இன்னைக்கு மழையை பற்றி தாங்க பேசிட்டே இருக்கோம். மழைன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் டான்ஸ் ஆடணும், அந்த மழையில் நனையணும், அதுக்கப்புறம் வந்து மழை துளியை வந்து நம்ம வந்து அதை நுகர்ந்து பார்க்கணும், அதில் வந்து நம்ம வந்து மெய் மறக்கணும், அதில் சாங்ஸ் கேட்கணும், பயணம் பண்ணணும், இது மாதிரி நிறைய நினைவுகள் இருக்கும். குழந்தை பருவ நினைவுகளாக இருக்கட்டும் சரி, பள்ளி பருவ நினைவுகளாக இருக்கட்டும் சரி, நம்மளோட டீனேஜ் பருவ நினைவுகளாக இருக்கட்டும் சரி, வல்ல வயதானதுக்கப்புறம் இருக்க நினைவுகளாக இருக்கட்டும் சரி, மழை அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லைங்க, ஒரு உணர்வாகவும் அது அமைதுங்க. அடுத்த பாடலாக ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் நாமத்துக்குமார் வரிகளில் ராஜா ரணி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திலிருந்து

நேரம் 6:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம அந்திப்புகள் நிகழ்ச்சியில தான் பாடல்களை கேட்டுட்டே இருக்குங்க. மழை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு அந்திப்புகள் நிகழ்ச்சியில கேட்ட பாடல் அனைவரையும் கவர்ந்திருக்கும் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அகிலாண்டேஸ்வரி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஹர ஜெயராஜ் இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணி குரலில், உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து இதோ.

வானொலியர்களுடைய இதயங்களில் என்றையுமே நீங்காத சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ஆகாஷவாணி மதுரையின் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி. தென்றலாய் வந்து உங்கள் காதுகளை தழுவ காத்திருக்கின்றது. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இதுகிட்டு. இதே நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இணைந்திருக்கின்றேன் ஆர்ஜே பிரகாஷ் ராஜ். எப்பயுமே நம்ம பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் மாஸ் ஹிட்டான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே ஸ்பெஷல் நேயர்களே. இந்திய திரையுலகில் மிக உயரிய கௌரவமான தேசிய விருதுகளை தட்டி சென்ற உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நெஞ்சை ஆட்கொண்ட சமீபத்திய புதிய திரைப்படங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல தான் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இசை அமைப்பிலும் பாடல் வரிகளிலையும் குரலுடைய இனிமையிலையும் தேசிய மேடை அலங்கரித்த நம்ம காலத்தில் புதிய காவியங்கள் நவீன இசையும் ஆழமான உணர்வுகளும் கலந்த அந்த வெற்றி பாடல்களுடைய அட்டகாசமான தொகுப்பு தான் இது பாட்டு இது ஹிட்டு. முதல் பாடலாக ராயன் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக

0: தனுஷருடைய இயக்கத்தில் நடிப்பில் வெளியாகி தேசிய விருது மேடையில் சிறந்த படத்திற்கான அங்கீகாரத்தை பெற்று மாபெரும் சாதனை படைத்த ராயன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரகமானுடைய அசாத்தியமான மாஸ் இசையில் தனுஷருடைய வரிகளில் குரல்லையும் வெளியான இந்த பாட்டு தான் அடங்காத அசுரன் இந்த பாட்டு. பிரபுதேவாவுடைய நடனமைப்பில் ஏ ஆர் ரகமானும் தனுஷும் இணைந்து மேடையில் பாடி ஆடியது அரங்கமே அதிகம் செஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கேட்கும்போதே நரம்புகளை முறுக்கேற வைக்கக்கூடிய நம்ம ஏ ஆர் ரகமானுடைய அடங்காத அசுரன் அப்படின்ற பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு முடித்தோம். பாட்டு இது ஹிட்டில்
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
0: ஏழு மணி 9 நிமிடம் ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு.

நம்ம பாட்டு எழுதிட்டு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம். அந்த வகையில அடுத்து என்ன திரைப்படம் அப்படின்னு பாக்குறீங்களா, ராயனுடைய அதிரடியான மாஸ் பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு அழகான காதல் அலையடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வீர வரலாற்று காவியமாக வெளியாகி இந்திய அளவிலும் தேசிய விருது மேடையிலும் மாபெரும் வரவேற்பை பெற்ற அமரன் திரைப்படத்திலிருந்தான் ஒரு அழகான மெல்லிசை பாடல். தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய 50வது படமாக அமைந்த இந்த அமரன் படத்துல மனதை எல்லக்கூடிய வரிகளால கார்த்திக் நேதா செதுக்கிய பாடல் தான் ஹே மின்னலே அப்படின்ற பாடல். ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் அவங்களுடைய தேன் சிந்துக்கூடிய குரல் அப்படின்னு சொல்லலாம். ஹே மின்னலே அப்படின்ற பாட்டு தொடங்குறப்பயே பார்த்தீங்கன்னா காதல்களுடைய இதயங்களை மெல்ல வரடக்கூடிய ஒரு மாயாஜாலம், இராணுவ வீரனுடைய அன்பையும் அவனுக்காக காத்திருக்கக்கூடிய காதலினுடைய தவிப்பையும் அத்தனை அழகாக உணர்த்தக்கூடிய ஒரு அழகான பாடல். இதோ உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் சரியாக 7:15, 21 நொடிகள் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நாம கேட்டு ரசிச்சுட்டு கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது கிட்ட. இன்னைக்கு நம்ம பாட்டு எதுகிட்டல என்ன பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல இருந்து அழகான பாடல்கள். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சிங்க. அமரனுடைய மெல்லிசை காதல்ல நனைஞ்ச மனசு இப்போ ஒரு தகப்பனுடைய கலங்காத அன்பையும் ஆழமான பாசத்தையும் தேடி நகரப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த கேட்கக்கூடிய அந்த பாடல் இடம் பெற்ற திரைப்படம் மகாராஜா. விஜய் சேதுபதியுடைய 50வது படமாக வெளியாகி உலக அளவில் பல கோடிகளை குவிச்சு விமர்சன ரீதியாகவும் தேசிய அளவிலும் மாபெரும் அங்கீகாரத்தை பெற்ற மகாராஜா திரைப்படம் நெஞ்சை தொடக்கூடிய ஒரு பாடல் தாங்க அடுத்து கேட்க போகிறோம். நிதிலன் சாமிநாதனுடைய இயக்கத்தில் வெளியான இந்த படத்துக்கு அஜினேஷ் லோக்நாத் அவங்க இசையமைச்சிருந்தாங்க. ஒரு மகளுக்காக துடிக்கக்கூடிய தகப்பனுடைய பாச போராட்டத்தை மையமாக கொண்ட இந்த படத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிலும் நீரை வர வைக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அப்படின்ன பாட்டு பாடுங்கிறீங்களா? தாயே தாயே அப்படின்ற பாட்டு. வைரமுத்துடைய வரிகளில் பாசம், வலி, ஏக்கம் அத்தனையும் ஒன்று சேர ஒழிக்கக்கூடிய இந்த பாடல் சமீபத்திய ஹிட் பாடல்களில் மக்களுடைய மனதை மிகவும் பாதித்த ஒரு உணர்ச்சி பூர்வமான காவியம் அப்படின்னே சொல்லலாம். தகப்பனின் அன்பை உணர்த்தக்கூடிய அந்த அசாத்தியமான பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 7:20 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு வச்சுட்டு கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். இன்னைக்கு நம்ம பாட்டு இது ஹிட்ல பாத்தீங்கன்னா தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல இருந்து தான் அழகான பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மகாராஜா தந்த அந்த உணர்ச்சி பூர்வமான பாசத்திற்கு அப்புறமா இப்போ நம்ம பாட்டு இது நிகழ்ச்சியில சொந்த ஊரோட மண்வாசனையும் மனித நேயையும் கமலக்கூடிய ஒரு அழகான கொண்டாட்டத்திற்கு தான் மாற பொருண்மையர்களே. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் 96 இந்த படத்தை இயக்குன சி பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியாகி தேசிய அளவில் மாபெரும் பாராட்டுகளையும் விருதுகளையும் அள்ளிய மெய்யழகன் திரைப்படத்தில் தான் மனதையும் மயக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். கோவிந்த் வசந்தா அவருடைய அசாத்தியமான இசையில் உருவான இந்த படத்தில் உறவுகளுடைய மேன்மையும் தஞ்சாவூர் மண்ணுடைய விருந்தோம்பலையும் பேசக்கூடிய பாடல் தான் போறேன் போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு தான். கமலஹாசனுடைய கம்பீரமான குரல், கார்த்திக் நேதாவுடைய வரிகள் இந்த பாடல் கேட்குறப்பவே மனசுக்குள்ள ஒரு தனி மகிழ்ச்சி புத்துணர்ச்சி இதெல்லாமே கொடுக்கும். சொந்த ஊருக்கு போய் நம்ம சொந்தங்களை சந்திக்கக்கூடிய அந்த உணர்வை அத்தனை அழகாக கொண்டிருந்திருப்பாங்க இந்த பாட்டில். மண்ணின் நேசத்தையும் மனிதருடைய அன்பையும் கொண்டாடக்கூடிய அழகான பாடல் கமலஹாசனுடைய குரலில் கேட்க போகிறோம் ஆகாஷவாணி மதுரையில். இதே இது படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டும் சூப்பராக இருக்கும், யாரோ இவன் யாரோ அப்படின்ற பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 9ல நாம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். இன்னைக்கு பாட்டு இது ஹிட்ல தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல இருந்து பாடல் கேட்டு வச்சிட்டு இருக்கோம். மெய்யழகன் அப்படின்ற அழகான தூய்மையான அன்பையும் மண் வாசனையும் ரசித்தகையோட இப்போ நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில தமிழ் திரையினுடைய புதிய வரலாற்று சாதனைக்கு உள்ளான நுழைய போறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பார்த்திபனருடைய அசாத்திய முயற்சியில உலகத்தினுடைய முதல் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் படமாக உருவெடுத்து தேசிய விருது மேடையை அலங்கரித்த இதவின் நிழல் திரைப்படத்துல இருந்தா ஒரு மாயாஜலமான ஒரு பாடல் கிட்ட ரசிக்க போறோங்க. ஏஆர் ரஹ்மானுடைய அவருடைய அந்த அசாத்தியமான இசையில வைரமுத்து அவருடைய ஆன்மீகமும் காதலும் கலந்த வரிகளில் வெளியான இந்த பாடல் தான் மாயவா அப்படின் ஒரு பாட்டு. இந்த பாடலை தன்னுடைய தேன் சிந்தும் மென்மையான குரலில் பாடியதற்காக பாடகி ஸ்ரேயா கோஷல் அவங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதும் கிடைச்சிச்சு. ஸ்ரேயா கோஷல் இந்த கோஷலுடைய மயக்கக்கூடிய குரல், ரஹ்மானுடைய மாயாஜல இசை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேறொரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகும் அப்படின்னு இந்த பாட்டை சொல்லப்பட்டது. அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டு ரசிக்கலாம். இது இளவிநிலை திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 7:34 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். ஸ்ரேயா கோஷலுடைய அவர்களுடைய இந்த மாயவா சயவா அப்படின்ற அழகான பாட்டில் கேட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில மனித மனங்களுடைய ஈகோ மற்றும் உணர்வுகளுடைய ஆழத்தை பேச போறோம் நேர்களே. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஹரிஹர் ராம் அவங்களுடைய இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் உடைய நடிப்பில் வெளியாகி தமிழ் திரையுலகத்தில் பெரும் பாராட்டுகளையும் தேசிய அளவிலான அங்கீகாரத்தையும் பெற்ற பார்க்கிங் திரைப்படத்திலிருந்து தான் இதயத்தை தொடக்கூடிய அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். கே எஸ் சுந்தரமூர்த்தியருடைய மிக நேர்த்தியான இசையில் உருவான பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கபிலன் அவருடைய ஆழமான வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் கே எஸ் சித்தராமாவுடைய குரலில் வெளியான இந்த பாடல் காதலையும் பிரிவையும் மனிதனுடைய ஏக்கத்தையும் கூட மிக அழகாக உணர்த்தக்கூடிய பிரதீப் குமாருடைய மென்மையான காந்த குரல் கேட்கிறப்பே மனசு அப்படியே லேசாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்திய ஹிட் பாடல்களில் பலருடைய ஃபேவரட் சாங்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ அழகான பாடல் இது உங்களுக்காக கேட்டு செய்யலாம்.

7:39 ஆயிட்டு ஆகாஷ்வாணியில நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன, தனுஷ் அவருடைய நடிப்புல வெங்கி அட்லூரி அவருடைய இயக்கத்துல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற வாத்தி திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் தான். தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமாரோடைய மாயாஜால இசை அப்படின்னே சொல்லலாம். யுகபாரதி அவருடைய வரிகளில் உருவான பாடல் தான் வாவாத்தி. இந்த பாடலுடைய தெலுங்கு பதிப்பிற்காக பாடகி ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. தமிழ் பதிப்பிலும் ஸ்வேதா மோகன் அவருடைய தேன் சிந்தும் மென்மையான குரலில் வெளியான இந்த வாவாத்தி பாடல் பல 100 மில்லியன் பார்வைகளை கடந்து சென்றது அப்படின்றது சாதனை படைச்சிருக்கேன். ஆசிரியைக்கும் மாணவனுக்கும் இடையான அந்த அன்பை கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான பாடல் இது. உங்களுக்காக கேட்டு செய்யலாம் நேர்களே.

7:43 மடம் ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். இன்னைக்கு நம்ம பாட்டு இது ஹிட்ல தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சு

இருக்கும். வா வாத்தி பாடலுடைய அழகான பேரழகான அந்த காதல் ரசித்த கையோடு இப்போ நம்ம பாட்டுக்கிட்ட நிகழ்ச்சியில் சோழ பேரரசுடைய கம்பீரத்தையும் மாவீரர்களுடைய தியாகத்தையும் கொண்டாட போகிறோம்களே. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அமரர் கல்கியினுடைய காவியத்தை படமாக்கி மணிரத்னமுடைய இயக்கத்தில் வெளியாகி 71வது தேசிய விருது மேடையில் சிறந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் உட்பட 4 தேசிய விருதுகளை அள்ளி குவித்து சாதனை படைத்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்தால் பிரம்மாண்ட பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனுடைய வீரத்தையும் காதலினுடைய வழியையும் ஒரு சேர பேசக்கூடிய சோழா சோழா அப்படின்ற பாட்டை இளங்கோ கிருஷ்ணாவுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மற்றும் சத்யபிரகாஷுடைய குரலில் ஒழிக்கக்கூடிய இந்த பாடல் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழனுடைய நரம்பையும் முறுக்கேற வைக்கக்கூடிய ஒரு மாஸ் காவியம் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்தியத்தேவனுடைய பயணத்தையும் பொன்னி நதியினுடைய அழகையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்ற பாட்டு சூப்பராக இருக்கும். சோழ மண்டலத்தின் பெருமையை பேசக்கூடிய அந்த பிரம்மாண்ட தேசிய விருது பாடல்கள் இதோ உங்களுக்காக ஆகாஷ்வாணியில்.

தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்லேருந்து இன்னைக்கு பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து இந்த வரிசையில் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு யதார்த்தமான கொண்டாட்டத்துக்கு உங்கள் மனசை மாற்றக்கூடிய அழகான ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். தனுஷ் நித்யாமேனன் நடிப்பில் மித்ரன் ஜவஹருடைய இயக்கத்தில் வெளியாகி 70வது தேசிய விருது மேடையில் சிறந்த நடிகை நித்யாமேனன் மற்றும் சிறந்த நடன அமைப்புக்கு ஜானி மற்றும் சதீஷ்கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தேசிய விருது கிடைச்சிச்சு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்கான ஒரு துள்ளலான பாடல் தான் கேட்டு செய்ய போகிறோங்க. அனிருத்தருடைய துள்ளலான இசையில் தனுஷ் அவருடைய வரிகளில் குரலில் வெளியான மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே அந்த பாடல் தான் கேட்க போகிறோங்க. மழையை நனைஞ்சிக்கிட்டே தனுஷும் நித்யாமேனும் ஆடக்கூடிய அந்த நடனம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தியேட்டரில் ஆட வச்சுச்சு. காதலும் நட்பும் கலந்த அந்த மென்மையான உணர்வை அனிருத்தருடைய மேஜிக் இசையும் தனுஷுடைய நடனமும் சேர்ந்து வேற லெவலுக்கு கூட்டி போயிருக்கும். தேசிய விருது பெற்ற அந்த துள்ளலான ஆட்டமும் பாட்டம் நிறைந்த பாடல் இதோ ஆகாஷவாணி நேயர்கள் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

திருச்சிற்றம்பலம் தந்த இந்த மேகம் கற்காத பாடலுடைய துள்ளலான ஆட்டத்திற்கு அப்புறமா நம்ம ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 பாட்டு இது கட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சினர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நாம கேட்க போறது சூர்யா அவருடைய நடிப்புல சுதா குங்காரா அவங்களுடைய இயக்கத்துல வெளியாகி 68th தேசிய விருது மேடையில சிறந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார், சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை என சிறந்த திரைக்கதை என 5 தேசிய விருதுகளை அள்ளி குவித்து சாதனை படைத்த சூரரை போற்ற திரைப்படத்திலிருந்து அவர் அழகான பாடல் கேட்க போறோம். ஜி வி பிரகாஷ் குமாருடைய மாஸ்டர் பீஸ் இசை அப்படின்னு சொல்லலாம். சினேகனுடைய வரிகளில் தீ அவர்களுடைய காந்த குரல்ல வெளியான காட்டு பயலை அப்படின்ற பாட்டு, ஒரு எளிய மனிதனுடைய பிரம்மாண்டமான கனவையும் அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய காதலுடைய அந்த அசைக்க முடியாத அன்பையும் அத்தனை அழகாக வெளிப்படுத்திய பாடல் தான் இது ஜீவியுடைய இசை. கிராமத்து மண்வாசனை கலந்த அந்த துள்ளல் மெட்டு கேட்குறப்ப ஒவ்வொருடைய மனசையும் சிறகடிக்க வைக்கும். தேசிய விருது பெற்ற அந்த பொன்னான காவிய பாடல் இது உங்களுக்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை, அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரிப்பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

இசைக்கு முடிவில்லை, அது காற்றின் வழியே நம் சுவாசம் உள்ளவரை தொடரும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேர்களே. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷவாணி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. இணைந்தீர்கள் நேர்களே, இசையோடு இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். செய்தி அறிக்கை, சென்னை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மழலைகளோட நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்குங்க பட்டாம்பூச்சிகள். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில குழந்தைகளே உங்களோட திறமைகளை நீங்களும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற நம்பரோட 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை வந்து போட்டுட்டு ஃபோனை வந்து டயல் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களோட திறமையில வெளிப்படுத்தலாம், ஸ்டோரி சொல்லலாம், ரைம் சொல்லலாம், இல்லை சின்ன சின்ன குறிப்புகள் சொல்லலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கலாம். அப்படி அழைப்பில் இணையக்கூடிய முதல் குழந்தை யாரு, எங்கேருந்து பேசுகிறாங்க, என்னென்ன நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தேவசேனா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? என்ன ஸ்வீட் பிடிக்கும்? குலாப் ஜாமுன் பிடிக்குமா? அம்மா அம்மா செய்யறது நல்லா சாப்பிடுவீங்களா? சரி, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்றீங்களா, கேட்கலாமா? நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுத்துடலாம்? அழகா சொன்னீங்களே, அதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு சாங் கொடுத்துடலாமா?
2: விடுதலை.
1: சரி, ஓகே. விடுதலை படத்துல இருந்து காட்டுமொழி வந்து நம்மளோட தேவசேனாக்காகவும் மற்ற எல்லா குழந்தைகளுக்காகவும் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேரம் 8:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மலர்களோட நிகழ்ச்சியா பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் நம்ம இணைந்திருக்கும் நேர்களே. குழந்தைகள்லாம் அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த குழந்தை யாரு, என்ன சொல்ல போறாங்க, நம்மளுக்காக என்னென்ன கதை சொல்ல போறாங்க, இல்லை வேற எந்த விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சபரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்றீங்களா, கேட்கலாமா? ஆ சொல்லுங்க.
1: அல்லார் பயகொள்ளின் பத்தெடுத்து தீமைக்கே நல்லா தொடர்த்தி விடல். கண்ணென்னும் படகிரையில் நேரால் கண்ணென்னும் கணக்கேற்று இல்லா காண.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சபரி, வாழ்த்துக்கள் கூறிட்டு உங்களுக்கு என்ன பாடல் வந்து காட்சியில கொடுக்கலாம்?
1: யாரடி மோகினின்ற படத்துல இருந்து பெண்மேகம் பெண்ணான அந்த பாட்டு.
0: சரி, அவங்களுக்காகவும் மற்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் இது யாரடி

0: நேரம் 8:18 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். குழந்தைகள் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. திருக்குறள் சொல்கிறாங்க, ரைம் சொல்கிறாங்க, அந்த வரிசையில் அடுத்து எந்த குழந்தை வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: ரெண்டு திருக்குறள் சொல்றேன்.
0: சரி சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். நீங்க உங்களோட இணைப்பு வந்து சரியா கேட்கல அஜித், கேக்குதுங்களா?
1: கேக்குது.
0: இப்ப சொல்லுங்க.
1: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள் அகரமே எழுத்து
0: சொல்லுங்க.

0: ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாது. நாவினார் சுட்டவடு பொருள் தீயினார் சுட்டப்புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் தீயினால் சொல் குறி சுடுபடி என்றும் மாறாது. ஒரு குரல் இருக்கும்
1: சொல்லுங்க.
0: தக்கார் தகவிலார் அவரவர் எச்சத்தால் காணப்படும். கொஞ்சம் பொருள் பட்டு கொஞ்சம்
1: சரி ஓகே சூப்பரா சொன்னீங்க திருக்குறள். உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்துடலாம்?
0: பூ படத்துல இருந்து தாத்தா தாத்தா தவணிக்குள்ள தவள ரெண்டு பொந்துக்குள்ள அந்த பாட்டு போடும்.
1: சரி இப்ப கேட்ட குழந்தைகளுக்காகவும் மற்ற குழந்தைக்காகவும் இதோ பூ திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நாம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். குழந்தைகள் அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து எந்த குழந்தை பேச போறாங்க, என்ன நம்மளுக்காக சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டுலாம். வருக வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட அழைப்பு சரியா கேட்கல, கொஞ்சம் வானொலியிலிருந்து தனி தனியாக பேசுறீங்களா? ஆ, இப்போ சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சரி, ஓகே, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்றீங்களா? ஆ, ஓகே, சொல்லுங்க.
1: வானவில்லை மேகம் கேட்கலாம்.
0: ஆ,
1: மேகத்திலே வீடு கேட்கலாம். வானவில்லை ஊஞ்சல் ஐ கேட்கலாம். சூரியன் கூட கண்ணா முத்து விளையாடலாம். இப்ப
0: சொல்லுங்க, அவ்வளவுதானா? சரி, ஓகே, என்ன பாடல் கேட்டுடலாம், என்ன பாடல் கொடுத்துடலாம் கனிஷ்காக்காக? ரஜினி மோகன் ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துருவோமா? சரி, உங்களுக்கு கனிஷ்காக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் ரஜினி மோகன் திரைப்படத்திலிருந்து இதோ

0: அஜித் பாண்டி மற்றும் கனிஷ்கா வந்து அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுத்தினாங்க. முயற்சி செய்த குழந்தைகளுக்கும் மற்றும் முயற்சி செய்ய நினைத்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அகிலா நடேஸ்வரி. நேரம் 8:30. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி ரொம்பவே உற்சாகத்தோட ஆரம்பமாயிருச்சு. இளையோர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன பகுதிகள் விளம்பரம் காத்துட்டு இருக்கு, அதுல என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பகுதியா விளம்பர காத்துட்டு இருக்கு செய்தொழில் பழகு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி. இரண்டாம் பகுதியில் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா. நிறைவாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தொழில் பழகு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்க வருகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, இளைஞர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா வேலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களோட லைஃபே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதற்கு அடிப்படையான விஷயம் கல்வி, உங்களுடைய படிப்பு. இப்போ எந்த படிப்பு படித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப விரும்புவீங்க, ஆசைப்படுவீங்க. அப்படி எந்தெந்த படிப்பெல்லாம் படித்தோம்னா எந்தெந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா ஒரு காலேஜ் முடிச்ச உடனே நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக இன்று உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க டாக்டர் டி நிரஞ்சனி மேடம். நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய மனதில் கூடிய அந்த சந்தேகங்களை கேள்வியாக நான் மேடம்கிட்ட கேட்குறேன். அந்த சந்தேகங்கள் கேள்விக்கு மேடம் நிச்சயமாக ஒரு விளக்கங்கள் கொடுப்பாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: மேடம், நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக எனக்கு ஒரு அடிப்படை விஷயம் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, நான் வந்து நிறைய பிஜி படிச்சிருக்கேன், பிஹெச்டில முடிச்சிருக்கேன், நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி படித்தவங்களுடைய ஒரு மனக்குமுறல் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன்மிக்க தொழிலாளர் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ்மேட்ச் வருது. அந்த மாதிரி காலகட்டங்களில் இன்றைய வேலைவாய்ப்பு சந்தையில் இளைஞர்களுக்கு மிக தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அவங்க கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம்.
2: நல்ல கேள்வி சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சந்தையில் வந்துட்டு ஒரே ஒரு திறனை மட்டும் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் லேர்னபிலிட்டி, அதாவது தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் திறன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றத நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்துட்டு மிக வேகமாக மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர், எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி சில வருஷத்துக்கு பிறகு மாறும். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையை தவிர நான் எதையும் புதிதாக கற்றுக்கொள்வேன் என்ற மனப்பான்மை இளைஞர்களுக்கு மிக அவசியமான ஒன்று. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திறனா நான் ஒன்று சொல்வேன். இந்த திறனை தவிர டிஜிட்டல் ஸ்கில்ஸ் பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், அடாப்டபிலிட்டி, இந்த திறன்களும் சேர்ந்து இருந்ததுன்னு சொல்றப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, டிகிரி கிவ்ஸ் யூ அன் என்ட்ரி, ஸ்கில்ஸ் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டினியூஸ் லேர்னிங் கிவ்ஸ் யூ ஏ கரியர். ஸோ இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு டிகிரியோட நிப்பாட்டாம ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட ஸ்கில் ப்ரொஃபைல்ஸை வந்துட்டு அப்டேட் செஞ்சுட்டே இருக்கணும்ன்றது என்னோட கருத்து.
1: ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 30 ஆண்டு காலம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் படிப்பே பெருசாக இருந்துச்சு, ஆனால் படித்த எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து படிப்புங்கிறது எல்லாருமே ரீச் ஆயிடுச்சு, கூடுதலாக போட்டியும் அதிகமாயிருச்சு. இப்போ இது மாதிரி காலகட்டங்களில் கல்வி தகுதி மட்டும் ஒருத்தவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போதுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா மேடம்?
2: சார், இது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி தான். பட் ஆனால் கல்வி தகுதின்றது ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே. ஆனால் டிகிரி மட்டும் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கு கேரண்டி கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில.

0: முன்னாடி இருந்தக்கூடிய சூழ்நிலையில் டிகிரி படித்தவங்களோட எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருந்தது. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட 3-4 மடங்கு டிகிரி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்ப டிகிரி மட்டும் முடிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கு சத்தியமா கேரண்டி கிடையாது. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து பார்த்து ஒரு டிகிரி ஹோல்டர் தேவைப்படுது, அவங்க வேலைக்கு எடுக்கிறப்ப வந்துட்டு அவங்க டிகிரி படிச்சிருக்காங்களா மட்டும் பாக்குறது கிடையாது. டிகிரி படிச்சதை விட அவங்க கம்பெனிக்கு அவங்கனால என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க முடியுன்றத வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இதை ஒரு நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிபிஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கிறது, இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிக்கும், மேம் நான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஆக போகிறேன், எனக்கு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப வந்துட்டு எனக்கு வேலை பார்க்க பிடிக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது நிறைய பேரோட பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், ஒரு நல்ல ஹியூமன் நெட்ஒர்க் எனக்கு கிடைக்கும், அப்படி எனக்கு பிடிக்கும்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, மார்க்கெட்டிங்னா வெறுமனை மார்க்கெட்டிங்கை தியரிட்டிக்கலாக மட்டும் படிக்காதீங்க. இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கு தேவையான டூல்ஸ் நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறப்ப, மார்க்கெட்டிங்கிறது முன்னாடி காலகட்டத்தில் நான் போவேன் ஒரு ப்ராடக்டை வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்ப மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க வந்துட்டு அந்த கான்செப்டை எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி என் ப்ராடக்டை சேல் பண்ணலாம், தட் மீன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை வந்து கற்றுட்டாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் நான் பண்ணிட்டேன், மார்க்கெட்டிங் பண்ணது வந்துட்டு எந்த லெவலில் என்னோட ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்றத வந்து டேட்டா அனாலிசிஸ் வந்துட்டு எப்படி பண்ணணுன்றதை அவங்க கற்றுக்கணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணதை வந்து என் கம்பெனி நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளோ மார்க்கெட்ஸை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், இந்த மார்க்கெட்டிங் மூலயமா என்னோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, இது மூலயமா வந்துட்டு எங்களுக்கு நான் என்னால் இந்த கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்றது கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் பண்ண கற்றுக்கணும். இதை தவிர சரி ப்ரெசன்டேஷன் எல்லாமே பசங்கள்லாம் ஏஐ டூவில் யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க, பட் ஆனால் இதை நான் ஓரளவு சொல்ல கற்றுக்கணும். அதுக்கு மெயினாக கம்யூனிகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாம் நடக்கணும்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். இதை எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜில் கண்டிப்பாக கிடைக்காது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் மூலயமா மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டிமாண்டில். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்க விரும்பக்கூடியது ஒன்றே ஒன்று, சர்டிஃபிகேட்டை மட்டும் தயவு செஞ்சு எண்ணிக்கை கணக்குக்கு சேர்க்காதீங்க, அதோடு சேர்ந்து உங்கள் கேப்பபிலிட்டியும் சேர்ந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக டிகிரியோட உங்களுக்கு ஸ்கில் வேணும், ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதிலேருந்து கெயின் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் ஆட்டிடியூடை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த நாளும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மாணவர் இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனலாக ஆக முடியுன்றது அஸ் அ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக நான் ரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயம்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ அடுத்ததாக பார்த்தா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தையை நாங்கள் அங்கங்கே நிறைய பார்க்குறோம், அது வந்து டிவி சேனல்ஸோ பேப்பரோ எங்கே எடுத்தாலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து எப்படி வந்து அதிகரிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
0: இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணின்றதை சொல்லலாம். ஏன் சொல்லலன்னா, பசங்க எல்லாருமே நிறைய படிச்சிடுறாங்க இன்றைக்கி, புக்கை தவிர நிறைய ஆன்லைன் சோர்ஸஸை விட வந்துட்டு டீச்சர்ஸை விட வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆன்லைனில் நிறைய கற்றுக்கிறாங்க. பட் ஆனால் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்துட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் பண்ணணுன்றதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அதாவது தியரியாக படித்ததை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நான் எப்படி கற்றுக்கிறேன்றதா வந்துட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்துட்டு முன்னாடி காலகட்டம் மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஏன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, 6 மாதம் வேலை பார்ப்பாங்க, 7வது மாதம் நல்ல சேலரி கிடைக்கிறப்ப போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு காலேஜில் 10 பேர் ஜாயின் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே 10 பேர் ஜாயின் பண்ணால இல்லை 2 பேர் வேலை பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்ரி இயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் ஆனால் ஏன் சார் 2 பேர் தான் ரீட்டைன் ஆகிறீங்கன்னு கேட்குறப்ப, மேடம் பசங்க வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கில் இருக்கான்றதை நாங்கள் பார்த்துக்கலாம் மேடம், அதை அனலைஸ் பண்ணிடலாம், பட் ஆனால் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப லேக்கிங்காக இருக்காங்க மேடம். தியரட்டிக்கலாக நம்ம பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை ப்ராக்டிக்கலாக பண்ண வர்றப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயராக ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ரெக்ரூட்மெண்ட்

0: என்ன போறேன்னா, நான் வந்துட்டு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறத வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாக கொடுங்க, ஒரு ப்ராஜெக்ட்ஸாக கொடுங்க. அப்படின்றப்ப தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவங்க படிச்சிருக்கக்கூடிய தியரி வந்துட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகுன்றது வந்துட்டு பசங்க புரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மேடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்துட்டு தொழிற்சாலைகளிலும் சரி, ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்லேயும் சரி, பசங்க சர்வைவல் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உங்கள் கரிக்குலத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஒரு ப்ராஜெக்டாவோ கொடுங்கன்னு சொல்ல ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப்பும் நாங்கள் கொடுத்துருக்கோம், ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்கோம். இது மூலிமா பிளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கத கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள்
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இன்னொன்று, இப்போ நான் பார்த்த வாசகங்களை ஒன்று, இந்த சாஃப்ட் ஸ்கில், ஸ்கில்னா திறமை, அது என்ன சாஃப்ட்டு ஹார்டு அது இன்னும் புரியல மேடம். இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்லாம் தேவையா? சாஃப்ட் ஸ்கில்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க மேடம்.
0: சார், ஒரு எம்ப்ளாயர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ரெண்டு விதமான ஸ்கில்ஸ் பேசிக்காக ஒரு ஹெச்ஆர் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், இன்னொன்று வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில். உங்கள் க்வெஸ்சன் ரிலேட்டட் டு சாஃப்ட் ஸ்கில். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது என்னன்னா வந்து அவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை சொல்கிறது டெக்னிக்கல் ஸ்கில். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை மட்டும் அவனை வச்சுட்டு சர்வைவல் ஆக முடியுமா? சாஃப்ட் ஸ்கில் இல்லாமல் வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்லை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் சர்வைவல் ஆக முடியுமான்னு கேட்டால் 100% சொல்லுவேன், 90% சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட கன்வே பண்ண எனக்கு தெரியலை, அவங்களோட விஷயத்தை எனக்கு புரிஞ்சுக்கவும் தெரியலை, இது ரெண்டுமே தெரியலன்னா அவன் வேலை எப்படி சார், அவனோட திறனை வந்துட்டு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது வந்துட்டு எனக்கு என்ன திறமை தெரியுன்றது ஒன்று, இன்னொன்று வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து ஒரு டீம் ஒர்க்காக நான் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்குவோம். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு ப்ரோக்ராமர், நாங்கள் ரீசெண்டாக பார்த்த ஒரு சினாரியோ நல்ல ப்ரோக்ராமர், நிறைய இன்டர் காலேஜ் மீட்ல ஒரு ஹேக்கத்தானில் நிறைய ப்ரைஸ் வாங்கின பையன், ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ எல்லா ஹெச்ஆர் லெவல் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டான், பட் ஆனால் அவனால் சர்வேவில் ஆக முடியல. டக்குன்னு ஃபோன் பண்ணி, மேம் நான் எனக்கு வந்து சர்வேவில் ஆக முடியல மேம், குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னப்பா தம்பி உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறப்ப அவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடென்டிஃபை பண்ணுற டெக்னிக்கல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 out of 98 வரைக்கும் இருக்கான், பட் ஆனால் சாஃப்ட் ஸ்கில்லோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன் ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னு கேட்டால், நல்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவான், நல்ல ஆப்ஸ் டெவலப் பண்ணுவான், ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப, மேடம் என்னால் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது மேடம், டீமில் எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியல மேடம், ஒரு கிளைண்ட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மொபைல் ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது என்னால் புரிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேடம். அதே மாதிரி அவங்க கூட ப்ராப்ளத்தை வந்துட்டு என்னால் டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல மேடம், இதனால் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு பாதிக்கப்படுது மேடம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் லேக்கிங்காக இருக்குமோன்றது எனக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப, உண்மையிலேயே நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, இப்போ எனக்கு வந்துட்டு ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக வந்துட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பட் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லேன்னா ஐ எம் லேக்கிங் வித் சாஃப்ட் ஸ்கில், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, இந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்துட்டு நான் எப்படி வளர்த்துக்கணும்னு கேட்குறப்ப, எனக்கு எல்லாமே தெரியும், உங்ககிட்ட நான் சொல்லித்தர தெரில, என் பையனுக்கு எனக்கு சொல்லித்தர தெரியல, என் பிள்ளைங்களை வந்துட்டு அசஸ் பண்ண தெரில, இதுவுமே லேக் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில். இதைத்தான் நம்ம சொல்கிறோம், நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது வேற, சாஃப்ட் ஸ்கில்ன்றது வேற. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றது என்னெல்லாம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், டீம் ஒர்க், மற்றவங்களோட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்கணும், என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு 10 சேர்ந்து வேலை பார்க்குறாங்க சொன்னால், ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லை ஒரு ஃபேமிலி இஷ்யூனால ஒருத்தர் லேக்கிங் ஆனால் கூட, நான் லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து பா உன்னால் பண்ண முடியும், நீனும் பண்ணுவேன், நீ நம்ம டீம் ஒர்க்குந்தான்றது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வேணும். இன்னொன்று, நம்மளோட எமோஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இளைஞர்களுக்கு வேணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ரோட்ல போயிட்டே இருப்பேன், திடீர்னு பைக் ரைட் பண்ணுறேன், யாரோ ஒருத்தர் முட்டிகிட்டு இருப்பான், அவனோட ரொம்ப பிடிச்ச பேக் டேமேஜ் ஆயிருக்கும், அதே மைண்ட் செட்டோட அவன் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு போனானா என்ன நடக்கும், அதே இம்பாக்ட் தான் அங்கே இருக்கும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது முக்கியம். இன்னொரு நம்ம இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் லேக்கிங்கில் இருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னை பற்றி, நான் ஒழுக்கமானவன், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுன்றதை ப்ரூவ் பண்ணக்கூடியது அந்த பங்க்சுவாலிட்டி மட்டும்தான். பங்க்சுவாலிட்டி எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப கிளியராக இருக்கோ, அவன் டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான். டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொன்னால் அவன் பார்க்கக்கூடிய வேலைகளை பிளானிங்கில் வந்துட்டு பக்காவாக இருக்கும். பிளானிங் பக்காவாக இருந்தால் ஆர்கனைசிங் கரெக்டாக இருக்கும். ஆர்கனைசிங் கரெக்டாக இருந்தால் அவன் பர்ஃபெக்ட் எம்ப்ளாயபிள் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு மாறுறதுக்கு 100

0: சதவீதம் வந்துட்டு உண்மையாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கெட்ஸ் யூ நோட்டிஸ்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஹெல்ப் யூ சக்சீட்.
1: இதுவரை செய்தொழில் பழகு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்கினார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி. உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இனி இரண்டாம் பகுதியில் விளம்பர காத்துட்டு இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா.
2: இளைஞர்களுக்கு வணக்கம். எத்தனையோ சாதனையாளர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வேட்டி கட்டிய பில்லியனர் இருக்கிறார் என்பதையும் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். ஸ்ரீதர் வேம்புவின் கதை நீண்ட காலமாகவே இந்தியாவில் உள்ள ஒரு திறமையான இளம் பொறியாளரின் லட்சியம். மிகவும் எளிமையான ஒன்றாகவே இருந்தது. கடினமாக படிப்பது, போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது, விசா வாங்குவது, அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியில் ஒரு நல்ல அதிக சம்பளம் தரும் கார்ப்பரேட் வேலையில் அமர்வது, இதுதான் அவரது கனவாகவே இருந்தது. அதைத்தான் அவர் செய்யவும் செய்தார். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் சாதாரணமான நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அவர் படிப்பில் சிறந்து விளங்கினார். ஐஐடியில் பட்டம் பெற்றார். பின்னர் அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பிஎச்டியும் முடித்தார். அங்குள்ள ஒரு முன்னணி நிறுவனத்தில் நல்ல வேலையிலும் செய்தார். 1990களில் ஒரு இளைஞன் காணக்கூடிய உச்சக்கட்ட கனவை அவர் அடைந்திருந்தார். ஆனால் கலிபோர்னியாவில் உள்ள தனது சொகுசான அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது அவரது தூக்கத்தை கெடுக்கும் ஒரு கேள்வி அவர் மனதில் குடைந்து கொண்டே இருந்தது. சிறந்த திறமையாளர்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதில்தான் இந்தியாவின் பெருமை இருக்கிறதா? நம் சொந்த மண்ணிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த மென்பொருள் தயாரிப்புகளை நம்மால் ஏன் உருவாக்க முடியாது? 1996 தனது பாதுகாப்பான ஆடம்பரமான வேலையை துறந்து பெரும் ஆபத்துகளை எதிர்கொண்டு அட்வென்ட்நேட் என்ற மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கினார். இதுவே பின்னாளில் ஜோஹோ என்று பெயர் மாறியது. அறியப்படாத திறமைகளின் மீது கட்டிய நம்பிக்கை வெளியிலிருந்து பெரும் முதலீடுகளை வாங்குவதையோ அல்லது சிலிக்கான் வேலியின் வழக்கமான கார்ப்பரேட் விதிகளை பின்பற்றுவதையோ சீதர் விரும்பவில்லை. அவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். இந்தியாவின் முன்னணி பொறியியல் கல்லூரிகள் நாட்டின் மொத்த திறமையில் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டுமே பிரதிபலிக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள லட்சக்கணக்கான பிரகாசமான இளைஞர்கள் விலையுயர்ந்த கல்விக்கான வசதி இல்லாததாலோ அல்லது சரளமாக ஆங்கிலம் பேச தெரியாததாலோ பின்னுக்கு தள்ளப்படுவதைக் கண்டார். இதை மாற்றியமைக்க அவர் ஜோஹோ பள்ளிகளை தொடங்கினார். சிறிய நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று 12 அல்லது டிப்ளமோ முடித்த இளைஞர்களை சந்தித்து ஒரு சலுகையை வழங்கினார். உங்களுடைய பட்டப்படிப்போ பின்னணியோ எங்களுக்கு தேவையில்லை. உங்களிடம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் மென்பொருள் எழுத நாங்கள் கற்றுத்தருகிறோம். நீங்கள் படிக்கும் காலத்திலேயே உங்களுக்கான உதவித்தொகையையும் வழங்கி படிப்பிற்கு பிறகு வேலையும் தருகிறோம். இந்த முயற்சி அசாத்தியமான வெற்றியை பெற்றது. இதற்கு முன்பு கணினியே தொட்டிராத கிராமத்து இளைஞர்கள் 2 உலகத்தரம் வாய்ந்த கிளவுட் சாஃப்ட்வேர்களை உருவாக்க தொடங்கினர். இன்று ஜோஹோ நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் சுமார் 15% பேர் எந்தவித முறையான கல்லூரி பட்டமும் இல்லாதவர்கள்தான். கிராமத்திற்கு மாறிய கார்ப்பரேட் அலுவலகம் மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெங்களூரு அல்லது சான் பிரான்சிஸ்கோ போன்ற பெரு நகரங்களில் பளபளக்கும் பலமாடி கண்ணாடி கட்டிடங்களை எழுப்பிய போது ஸ்ரீதர் வேம்பு யாரும் நினைத்து பார்க்காத ஒன்றை செய்தார். 2019 சிலிக்கான் வேலியை முழுமையாக துறந்து தனது முதன்மை அலுவலகத்தை தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு மாற்றினார். பாரம்பரியமான எளிய வேட்டி சட்டை அணிந்து கிராமத்து சாலைகளில் மிதிவண்டியிலோ அல்லது மின்சார ஆட்டோவிலோ பயணிக்கும் அவர் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள உலகளாவிய நிறுவனத்தை நடத்துவதற்கு கலிபோர்னியாவின் முகவரி தேவையில்லை என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளார். கிராமப்புறங்களில் அலுவலகங்களை அமைப்பதன் மூலம் அதிக சம்பளம் தரும் தொழில்நுட்ப வேலைகளையும் சிறந்த உள்கட்டமைப்புகளையும் நேரடியாக கிராமத்து இளைஞர்களின் வாசலுக்கே கொண்டு சேர்த்தார். இதனால் கிராமத்து திறமைகள் வாழ்வாதாரத்திற்காக பெருநகரங்களுக்கு இடம்பெயர்வது பெருமளவு தடுக்கப்பட்டது. இன்று ஜோஹோ நிறுவனம் உலகம் முழுவதும் 10 அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. சுய முதலீட்டில் தொடங்கப்பட்டு இன்று வரை லாபமாக இயங்கும் உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றாக இது நிமிர்ந்து நிற்கிறது. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் வளர்ந்த இடத்தை மறந்துவிட்டு ஓடுவதில் இல்லை, உங்களை வளர்த்த மண்ணையும் மக்களையும் உங்களுடன் சேர்த்து உயர்த்துவதில்தான்.

0: இருக்கிறது. ஒரு பெரிய சாதனையை செய்ய உங்களுக்கு பிரம்மாண்டமான ரெசியூமே, முன்னணி கல்லூரி பட்டம் அல்லது கார்பரேட் பண்ணணி இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் சொல்லலாம். ஆனால் திறமையும் விடாமுயற்சியும் தன் மண்ணின் மீதான பெருமிதமும் இருந்தால் எத்தகைய உயரத்தையும் எட்டலாம் என்பது ஸ்ரீதர் வேம்புவும் அவரது கிராமப்புற பொறியாளர்களும் நிரூபித்துள்ளனர். இதுவே ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம். நன்றி.
1: இதுவரை இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்கினார் எஸ் ராதா. இனி நிறைவாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 1/8/2026 படி 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் நடைபெறும். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் ஆனது மாதம் ₹10,900 முதல் ₹12,300 வரை வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் ₹236. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு திருச்சி.பெல்.காம் என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் உள்ள காலி இடங்களுக்கு டிப்ளமோ முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 1/7/2026 படி 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு cpcl.onlineregistrationform.org என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக +2 டிகிரி முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு மேலும் கூடுதல் தகுதியாக சர்வதேச, தேசிய, பல்கலை இடையிலான போட்டியில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பானது பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறையானது ஸ்கில் தேர்வு, மருத்துவ பரிசோதனை மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு ITSportsRecruitmentPune.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இந்திய ரயில்வேயில் ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் உள்ள காலி இடங்களுக்கு டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 1/1/2027 படி 18 முதல் 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு rrbapply.government.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இதுவரை கேட்டோம் வேலைவாய்ப்பு செய்திகள்.

0: ஆண்மை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: இனிதி நிறைவு பெற்றது இன்றைய நமது இளையோர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல் முருகன்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 9:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், அல்லது பண்பலையில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினையோ நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே ஆகாஷ்வாணி சின்னச்சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது பண்பலையில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே தனித்தனி லெட்டர்ஸ் நீங்கள் எழுதி அனுப்பலாம். இப்போது நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை லெட்டர்ஸ் நீங்கள் எழுதி அமிச்சிக்கிங்க பார்த்தீங்களா, அதை நான் படித்து உங்கள் கூடவே இன்றைக்கி ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் பிரகாஷ்ராஜ், இணைந்திருக்கிற நேர்களே இசையோடு ஒரு அழகான பாடலை தொடர்ந்து இணைக்கலாம்.

நேரம் 9:08 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில நாம எந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். மடல் எழுதி காத்திருக்கக்கூடிய மதுரை பண்பலை நேர்களுடைய மனம் விரும்பிய பாடல்களையும் விமர்சனங்களையும் படிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் அடுத்த ஒரு விமர்சனம் படிச்சு வந்துடலாம். யார் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தோமா, அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நலமே நிறைக அப்படின்னு குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவங்களுடைய விமர்சனம் தான் படிக்க போகிறோம். அன்பின் ஆகாஷவாணி மதுரை பண்பலை நிலையத்திற்கு வணக்கம். நலம் நலமறிய ஆவா அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. 30/7/2026 6:10 ஒளிபரப்பான இணைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என விடாபிடியாக தான் சொல்வது நினைப்பது தான் சரி என கருதக்கூடிய பிடிவாத குணம் பற்றி சிறுகதை மூலமாக நமக்கு அறிவுறுத்தி அற்புதமாக எடுத்து கூறி சென்ற முனைவர் ஆறுமுக பெருமாள் அவர்களுக்கு மதுரை பண்பலைக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. மா தவமணி குண்டேந்தல்பட்டி அங்கேருந்து. அடுத்து டாக்டர் எம்ஏ இளங்கோவன் பெரியகுளத்திலேருந்து எழுதியிருக்கக்கூடிய அடுத்த ஒரு விமர்சனம் தான். 31/7/2026 அன்று 11:00 வந்த தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் முத்துக்குமரன் அவர்களுக்கு மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருக்காரு விமர்சன கடிதமாக. அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டுலாமா, யாருடைய விருப்ப பாடல்னா குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவங்களுடைய விருப்ப பாடல் தான். உன்னிகிருஷ்ணன் சித்ரா அவங்க பாடியது. தேவாவுடைய இசையில் வாலி அவர்களுடைய வரிகளில் கண்ணதிரை தோன்றிதான் திரைப்படத்திலேருந்து இதோ

9:16 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்களே, உங்கள் மனம் விரும்பிய பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது நீங்க டெடிகேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கூட அதுல அழகா எழுதி மென்ஷன் பண்ணலாம். அதே போல பண்பலையில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசில் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் மென்ஷன் பண்ணி ஆகாஷவாணி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. இப்போ அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தான், காலத்தால் என்றும் அழியாத காவிய கானம் அப்படின்னே சொல்லலாம். தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல, வாலியருடைய வரிகளில், பூவா தலையா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் ஒலிக்கின்றது.

9:21 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களுடைய விருப்பத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அதாவது காலத்தால் என்றும் அழியாத காவிய கானமா பூவா தலையா திரைப்படத்திலிருந்து மதுரையில் பிறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேன் அப்படின்னு இந்த வர்ணனை, அந்த வர்ணனை இருக்கு பார்த்தீங்களா, அழகா இருக்கும். அந்த வகையில் அடுத்த ஒருத்தவர் பாடல் கேட்டிருக்காரு, யார் எங்க அப்படின்னு பார்ப்போம். மதுரை அச்சம்பத்து அங்கிருந்து சசி அனு உங்களுடைய விருப்பத்திற்காக தான் இந்த பாடல் கேட்க போகிறோம். இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல். இதை ஸ்பெஷல் டெடிகேட் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.

9:26 ஆயிட்டு இருக்குது. நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமிடர்கள். இப்போ அடுத்து ஒரு விமர்சன கடிதம் படிச்சிடலாம். யார் இங்கிருந்து அமைச்சிருக்காங்க பார்க்கலாமா? மதுரை கண்ணனேந்தல் போஸ் அவங்களுடைய அவங்களுடைய விமர்சன கடிதம் தான். என்ன அனுப்பிச்சிருக்காங்க பார்ப்போம். வணக்கம், நம் மதுரை வானொலியில் கடந்த வாரம் மதுரை அமெரிக்கன் கல்லூரி, மதுரை கல்லூரி, சேது பொறியியல் கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பயன்பெறுமாறு பயனுள்ள தலைப்புகளில் உரையாற்றியதை நேர் அனைவரும் செவிப்படுத்தும். இதனால் அனைவர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கியது. அந்த பேராசிரியர்களுக்கு 1000 நன்றிகளை 1000 முறை கூறி அமைகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதி அமைச்சிருக்காரு மதுரை கண்ணனேந்தல்லேருந்து போஸ். தொடர்ந்து அவரே இன்னொரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்காங்க. நல் வணக்கம், இன்று அதாவது 30/7/2026 என்று காலையில் நம் மதுரை வானொலி ஒலிபரப்பில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம் நிலைய அலுவலர் ஆர்ஜே ஒருவர் சிறந்ததோர் தோல் சிகிச்சை மருத்துவரை நேர்முகம் கண்டு உரையாடிய நிகழ்ச்சி கேட்டோம். அந்த மருத்துவ பெருந்தகை முகப்பெரு மற்றும் உடலில் தோன்றக்கூடிய மறு பற்றியும், சோரியாசிஸ் தோல் ஏற்படக்கூடிய தடிப்பு, கருப்பு நிறம் தோலில் தோன்றுதல், அதை பற்றியான விஷயங்களை குணப்படுத்தக்கூடியவற்றையும் சொல்லியிருந்தாங்க. அணிய வேண்டிய உடைகள் பற்றியும் தடையின்றி விடை கூறினாங்க. நன்றி செவிமடுத்த நேயர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி பேராசிரியருக்கும் பாடம் கேட்பது போன்ற மனப்பிரமை ஏற்பட்டுச்சான். அருமையாக அவருடைய மனத்தோன்றலை வெளிக்காட்டியிருக்காரு நேயர் கண்ணனேந்தல் போஸ் அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தலாமா? யாருடைய விருப்ப பாடல்? வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் முதல் தெரு அங்கிருந்து சக்தி ஜனார்த்தனன் அவருடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். நிலவே மலரே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிக்கின்றது ஆகாஷவாணியில்.

நேரம் 9:33 ஆகிட்டு இருக்குது. கடிதத்தை அஞ்சல் பெட்டியில் போட்டுட்டு அதற்கான பதிலுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு மெல்லிய சுகமும் எதிர்பார்ப்பும் ஒளிஞ்சே இருக்குங்க. அந்த வகையில் நம்முடைய நேர்கள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நம்முடைய பாட்டு என்றைக்கு வரும், நம்முடைய விமர்சன கடிதம் எப்போ படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த வகையில் யாருடைய விருப்ப பாடலை கேட்க போகிறோம் அப்படி பார்ப்போமா. மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவருடைய விருப்பத்திற்காக தான் இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இது அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்

ஆகாஷவாணியில நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றல் விரியும் கடிதமலர்கள். கையெழுத்து அப்படின்றது வெறும் எழுத்து கிடையாது, அது எழுதுபவருடைய உயிரோட்டமான முகவரி. அச்சிடப்பட்ட வார்த்தைகளை விட தன் கையால் பார்த்து பார்த்து எழுதிய அந்த வரிகள் தான் அன்பு பழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில அப்படி ஒரு அன்பான அன்பு பழிச்சிடக்கூடிய வார்த்தைகளை யார் எழுந்துச்சிருக்காங்க பார்க்கலாமா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவர் எழுதியிருக்கக்கூடிய அழகான வரிகளில் அலைஓசை திரைப்படத்தில் எனக்கு ஒரு பாடல் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு வந்துடலாமா? நீயா அழைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இதோ அந்த நேருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது அலைஓசை திரைப்படத்திலிருந்து.

9:44 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அன்பு நேர்களாகி நீங்க உங்களுடைய விமர்சன கடிதங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கணும், இல்ல பண்பலை ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் பற்றிய விஷயங்களை விமர்சனங்களை சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர் பகுதி மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஒருத்தவங்களுக்காக அமர்ந்து கடிதம் எழுதுறது அப்படின்றது நமது வாழ்க்கையினுடைய பொன்னான நேரத்தை அவங்களுக்கு பரிசளிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நேருக்கு நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் இந்த பாட்டை. யாருக்காக அப்படின்னா ராமேஸ்வரம் தௌபிக் ரஹ்மான் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டிருக்காங்க. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல், உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நிலையத்தில் எல்லாருமே நலமா இருக்கும். சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிலைகளுக்காகவும்

9:51 ஆயிட்டு இருக்குது. நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்து யாருடைய லெட்டர் வரும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? தேனி ராணி அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த பாட்டு நம்ம கேட்க போறோம். காவலன் திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது ஆகாஷவாணியில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு துண்டு காகிதம், சில சொட்டு மைய, அளவற்ற அன்பு, இவ்வளவுதான் ஒரு அழகான கடிதம். இன்று இரவே உங்களுடைய பிரியமான ஒருத்தருங்க உங்க கையால ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்க.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு துண்டு காகிதம், சில சொட்டு மைய, அளவற்ற அன்பு, இவ்வளவுதான் ஒரு அழகான கடிதம். இன்று இரவே உங்களுடைய பிரியமான ஒருத்தருங்க உங்கள் கையால் ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்க. காத்திருப்பின் அழகை அவர்களும் உணரட்டும். அன்போடு விடைபெறுகின்றேன் நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்கலாம். விரகனூர் அங்கிருந்து சண்முகப்பிரியா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது. இதோ உங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும், மை தீர்ந்தாலும் அன்பு தீராத வரைபடங்கள் தான் கடிதங்கள் என்ற வரிகள் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இரவின் இசையா இதயம் நனைக்க காத்திருக்கிறது. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் நான், அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய

காற்றாய் நகரும் கனவுகளுக்கு எல்லைகள் ஏது? தொலைவு எவ்வளவு என்றாலும் இலக்கை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.

கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டு சிறகு. காற்றுக்கு உருவமில்லை, காதலுக்கும் இல்லை, இரண்டும் உணரப்படுவது மட்டுமே.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. சுவாசிக்கும் காற்றிலும் அவள் நினைவு கலந்திருக்கிறது. காதல் என்றால் இதுதானோ?

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. பூங்காற்று வீசுகிறது, ஆனால் மனம் மட்டும் அவள் இல்லாத வெறுமையை சுவாசிக்கிறது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பட்டு சிறகு. பூவும் காற்றும் சேர்ந்து விட்டால் வாசம், வாழ்க்கையில் நல்ல நேரம் சேர்ந்து விட்டால் எல்லாமே வசந்தம்.

என்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இது பட்டு சிறகு. பூவின் வாசம் போல காற்றில் கலந்தவள், தொலைவில் இருந்தாலும் நினைவில் நெருக்கமானவள்.

என்றும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பட்டுச்சிறகு. இரவின் இசையாய் காற்று தாளாட்டு பாட, பூக்கள் மெதுவாய் ஆட, அந்த இரவின் அமைதியில் காதலும் உறங்கியது.

எட்டுத்துக்கும் இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. காற்றே தூது செல், அவள் ஜன்னல் வெளியே நுழைந்து மெதுவாக சொல்லிவிடு, தூரம் இருவரையும் பிரித்தாலும் காதல் என்றும் மாறாது என்று.

என்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இது பட்டு சிறகு. காற்று என்ன சொன்னாலும் மரம் தலையாட்டும், அவள் என்ன சொன்னாலும் அவனின் இதயம் சரியென்றே சொல்லும்.

இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பட்டுச்சிறகு.

இதயம் நினைத்த இன்னிசை மெட்டுகளா இசைத்து நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை இதுவரை தொகுத்து வழங்கியது நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. என்னை கேட்கலாம் நாளைய எமது நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சியும் நேர்மமாய். காலை 4:45 நம்ம நிகழ்ச்சியினுடைய துறக்கம் ஆரம்பமாகிறது. பத்திரபாத 4 நாள் பராபவ வருடம் ஆவணி 9 மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இணைதை ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து 4 குரல் எண் 366, காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய கலை, 6:10 இணையதளம் நிலவை கேட்க வழங்குபவர் முனைவர் சித்ரா கணபதி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். ஆறு 6:35 ஒரு சொல் கிளியர் இன்று ஒரு செய்தி, பராபவ வருடம் ஆவணி 9 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கிளியர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தி, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மேலைக்கடம்பூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி,

எட்டு மணிக்கு செய்தி சுருக்கம் 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக ஒலிக்கவிருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 ஸ்ரீ சாய் மெண்டோசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி. இறை தூதர் முகமது நபி சிறப்புரை வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் கதிர் அவர்கள். காலை 9:32 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்பகானங்கள். விருப்பகானங்களில் என் விருப்பமாக இன்றைய பாடல் வரவிருக்கிறது. காலை 10:30 அன்னை தெரசா பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி தூய உள்ளம் தொண்டுள்ளம். சிறப்புரை வழங்குகிறார் மதுரை கூடல் நகர் புனித அந்தோனியர் நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியை சகோதரி சபாத்தியம்மாள் அவர்கள். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை அன்பின் அடையாளமாய் ஒழிக்கவிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 சிநேகிதிய நிகழ்ச்சி. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு மல்டி லாங்குவேஜ் சாங்ஸ் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7 மணிக்கு பாட்டு இது கேட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல திட்டங்கள் குறித்து கேட்டு அறியலாம். 9:00 காற்றில் விரும்பும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டுகள் நாளைய எமது நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேர்முமாய்.

காற்றோடுகான மனதோடு அங்கீகாரம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz. இந்த இரவு நேரத்தை இனிமையாக்க நாம் கேட்கவிருப்பது தேனும் பாலும். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனிய இரவு வேளையில் கண்களை உறக்கம் தழுவும் நேரம். மதுரை வானவில் பண்பலையில் ஒழிக்கும் தேனும் பாலும். உறக்கத்தை கொஞ்சம் ஒத்தி வைப்போமா? காலத்தால் அழியா காணங்களை ரசித்து கேட்போமா? இன்றைய தேனுபாலு நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி மீதும் தலைவி தலைவன் மீதும் கொண்ட பசலை மிகுதியால் அமையப்பெற்ற காலத்தால் அழியா காவிய காணங்களாக வளம் வர இருக்கிறது இன்றைய தேனுபாலும். இன்றைய தேனுபாலு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில், நான் என்னென்னவோ வாங்கி வந்தேன் எதற்காக அவளின் மனதில் இடம் பிடிக்கத்தானோ

நேரம் இரவு 11:10. மனதிற்கினிய காவிய காணங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலுமாய் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், பி சுசீலா மற்றும் எல் ஈஸ்வரி குரலில். என் மன்னவனுக்கு தூது செல்ல வந்தாயோ தோழியே.

நேரம் இரவு 11:15. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ரசனை மிகு பாடல்களை கேட்டுக்கிட்டே வரும். தலைவன் தலைவி மீதும் தலைவி தலைவன் மீதும் பசலையினுடைய மிகுதியால் வெளிப்படக்கூடிய பாடலினுடைய தொகுப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில். என்னதான் சாறு புழிந்தாலும் அவள் மேனியழகிற்கு ஈடாகுமா?

நேரம் இரவு 11:20. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளில், பி. சுசிலா குரலில்.

நேரம் இரவு 11:25. காலத்தால் அழிய காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

நேரம் இரவு 11:28. மனதிற்கு இனிமையான காலத்தால் அழிய காவிய காணங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், பி. சுசிலா குரலில்.

நேரம் இரவு 11:34. இரவு வேளையில் இனிமையான, மனதிற்கு நெருக்கமான பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில்.

நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரம். மதுரை வானவில் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் இனிமையான பழைய காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், பி. சுசிலா குரலில்.

42 நிமிடம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். காலத்தால் அழியா காவிய கானங்களில் இனிமையான பாடல் தொகுப்புகளை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாடலின் அடுத்ததாக வரவிருப்பது கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் இரவு 11:46. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியா காவிய காணங்களின் தொகுப்பாய் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பார்த்தால் பசிதரும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பி. சுசீலாவின் குரலில்.

நேரம் இரவு 11:50. நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி மீதும் தலைவி தலைவன் மீதும் கொண்ட பசலையின் மிகுதியால் எழுந்த பாடலை தொகுப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அன்னையிலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் இரவு 11:54. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலாவின் குரலில்.

நிறைவு பாடலாக இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலித்துச் சென்றது இப்பாடல். இனிமையான காலத்தலியா காவிய கானங்களாக வளம் வந்தது தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அத்தனை பாடல்களும் நேயர்களின் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மாற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே. இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 102.3 FM இன் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

மழை நீயடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி பையன் ஜிஐ யாரோ கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டு

0: உண்மையில காண்டு போல சாகடிக்கிதமா. கையால் மேனியை தொட்டா உண்மையில காண்டு போல சாகடிக்கிதமா.
1: பாய் பாய் என்ன பையன் ஜிஐ யாரும் கேள் கேளுன்ன பொண்ணு.

பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போல

பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ என்ன பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ பையன் ஜிஐஆர்எல் கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதே.

0: பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

0: புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது. இடத்துக்கு தக்கவடி எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் குணத்துக்கு என்ன பெயர் சொல்லு சொல்லு சொல்லு.
0: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு.
1: கொல

இங்கு பாடுபடும் ஏழை நன்றி உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு.

0: புத்தி அதன் மூக்கிலே உண்டு,
1: கெட்ட கழுத என் புத்தி அதன் காலிலே உண்டு,
0: உள்ள நரி புத்தி அதன் குணத்தில் உண்டு,
1: சிலர் குரங்கு திருட்டு புத்தி.

ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்டை கடித்திக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.

0: செல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான்.

0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்.
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும். இடமோ சுகமானது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வானம் உள்ளவரே, பூமி உள்ளவரே, காற்று உள்ளவரே, கடல் உள்ளவரே, அக்னி சாட்சியாக நான்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத்

பாரதிய தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் முதல் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். வி. தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள்.

நிகழ்ச்சியில் இனி எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய சாவித்ரி படப்பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் இயற்றியவர் சதாசிவ பிரம்மேந்திரா.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. நீங்கள் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வரம், சிவன்வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்.

பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் ஆட்டுக்காரா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மனோரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் என்னை நீ மறவாதே என துவங்கும் எம்எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய அதிகாலை வணக்கம் நேயர்களே. சக ஆண்டு 1948 பத்ரபாத மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஒருவன் அறத்திற்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவனை வஞ்சித்து கெடுப்பது அவன் படுகின்ற அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அஞ்சுவது ஓரும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா.
0: ஒருவன் அறத்திற்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவனை வஞ்சித்து கெடுப்பது அவன் படுகின்ற அறம் பிறழ்ந்த ஆசையே. குறள் எண் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நேரம் காலை 4:55. இனி கேட்கலாம் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளையும் அதனை பற்றிய நேரங்களையும்.

இவ்வறிவிப்பினைத் தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக 6:02 புதிய காலை சேவை செய்திகள் கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சித்ரா கணபதி அவர்கள். 6:15 புதிய கலை தன்னம்பிக்கை பாடல்கள் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நிறமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள் திரையிசை, 6:55 பூந்தொழில், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மேலை கடம்பூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி.

ஏழு மணிக்கு காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாக ஒழிக்கவிருக்கிறது. 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 ஸ்ரீ சாய் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வழங்கும் மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி. இறை தூதர் முகமது நபி சிறப்புரை வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். ஒன்பது 9:32 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பமாக வளம் பெற இருக்கிறது. காலை 10:30 அன்னை தெரசா பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி. தூய உள்ளம் தொண்டுள்ளம் சிறப்புரை வழங்குபவர் மதுரை கூடல் நகர் புனித அந்தோணியார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சகோதரி சபத்தியம்மாள் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு அன்பின் அடையாளம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்தகணங்கள். 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை இருக்க சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தன்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். 9 மணிக்கு காற்றில் விரும்பும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் வித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கேட்டு இணைந்திருந்தோம் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் காலை 5 மணி. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

காலை வணக்கம் நேர்களே. இந்த இனிய காலை வேளையில் நம்ம தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் தன்னம்பிக்கையோடு வெற்றி தரும் வகையில் அமைவதாக இருக்கட்டும். அதோடு நம்முடைய பண்பலையினுடைய நிலையத்தில் பக்தி மாலையோடு இணைந்திருங்க, எல்லாம் நன்மையாகவே நடந்தேறும்.

நேரம் காலை 5:13. நாம் செய்கின்ற செயலில் நம்பிக்கையோடும் மனசில் இறைநிலையோடும் அமைந்திட பெறுவதெல்லாம் வெற்றிங்க, அதனால் விளைவதெல்லாம் மகிழ்ச்சிங்க. பக்தி மாலையில் தொடரும் பாடல்.

நேரம் காலை 5:20. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பக்தி மாலை. மனசை ஒருமுகப்படுத்தி ஆண்டவனின் துதிபோட கவலைகள் எல்லாம் எவ்வளி வந்ததோ அவ்வளியே போயிடுங்க. பக்தி மாலையில் தொடரும் பாடல்.

0: நேரம் காலை 5:26. பக்தி மாலையின் நிறைவுப்படலாக வரவிருக்கிறது. வாழ்வ வசந்தமாக்க அவன் தாள் பணிந்தால் போதுங்க.
1: நம சிவா.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசையால் பக்தி மனம் பரவச் செய்ய வருகிறது திரைப்பட பாடல்களில் இருக்கக்கூடிய பக்தி பாடல்களோடு. பக்தி மனம் பரவச் செய்ய வருகிறது இசை அமுதம் நிகழ்ச்சியில். வணக்கங்களுடன் அம்பிகா.